நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பாதுக்க சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பூமிகா சின்னத்தம்பி மற்றும் நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிதரன், கிசான பிரபா, நாகேந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்சன், சொக்கலிங்கம், முத்துக்குமாரி, அருண்மொழி, சின்னையா, மகாதேவன் மற்றும் எட்டியாந்தோட்ட சிவாஜல்ல இருக்கும் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அல்வத்துறையிலிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. எட்டியாந்தோட்ட பணாவத்த இலக்கம் 1 சரோஜினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மும்தாஜ் பேகம், அருண்மொழி, சாந்தினி, ராஜலட்சுமி, ஆட்டோ விஸ்வநாதன், சின்னையா, மகாதேவனை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்து இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் பந்தத்தில் இணையும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, வெள்ளவத்தையிலிருக்கும் அகஸ்டிகா மற்றும் வத்தலையிலிருக்கும் சனா, பவி, வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. கேகால விதஸ்கர் தோட்டத்திலிருந்து ராமையா நிகழ்ச்சியோடு இணைந்து மனைவி ஆரியமாலா மற்றும் சுரேஷ், நிமால், ராஜேஷ், கமல், அன்பு, கிஷான், வினுஜா மற்றும் அனுஷா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. குட் மார்னிங் என்று சொல்லி சுப யோகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நிற வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று நாரையன்பேட்டையிலிருந்து செல்வா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கார். அதே நேரம் நித்யானந்தன் நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நிற வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நிற வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மணிமாறன் அப்புதல வியாறுகளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு கமலவேணி மற்றும் டெல்ரூக்சன், ஜஸ்வீத் மற்றும் கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நிற வணக்கம் அக்கா. மட்டுக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி, அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நிற வணக்கம் வாழச்சென்னையிலிருந்து அஜய், அகிலன் மற்றும் அர்ச்சனா, திருமாலன் ஆகியோர் நிகழ்ச்சி இணைந்திருக்காங்க. அதே நேரம் இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நிற வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நிற வணக்கம் சகோதரி என்று சொல்லி ரெஜினோல்ட் நாவட்காடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது. குறிஞ்சாக்கேணி அசூர்தீன், நூர்ஜஹான், அன்வர், ஜரி மற்றும்

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0031, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

மாலை பொழுதின் வாழ்த்து சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.2 மேட்டாளி வரிசையின் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வகத்தோட்டம் துமோதர சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு அம்பாந்தோட்ட ஜமீலா, கொழும்பு மும்தாஜ் பேகம், யாழ்ப்பாணம் சாந்தினி, நாவலப்பட்டி தேஜா, மகள் அர்சினி மற்றும் கிரியல்ல ராஜலட்சுமி, பாதுக்க சின்ன தம்பி மற்றும் உமாச்சந்திரன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் இதழ்கள் சினைகளிலிருந்து சூரியகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு மனைவி கலா மற்றும் ராமதாஸ், பிரவீன், தருணீஸ் மற்றும் நண்பன் பாலசுப்ரமணியம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. கிந்தனியிலிருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மனைவி பத்மினி, தினு, சசான், வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம் மானந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், அனைவருக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அவனாசி வையேந்தி மாலா பலாங்கொடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சிங்களடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் என்று சிவேந்திரன் வாகரையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும் அழைப்பின் மூலமாகவும் முகநூல் வழியாகவும்.

0: நேரம் காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

இன்று 2026 செப்டம்பர் மாதம் 12 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேலிகளாக நல்ல நேரம் மாலை 3 மணியிலிருந்து 4:33 வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:33 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பயணம், ரிஷபம் நன்மை, மிதுனம் ஆதாயம், கடகம் செலவு, சிம்மம் மேன்மை, கன்னி விவேகம், துலாம் பொறுமை, விருச்சிகம் நிம்மதி, தனுசு தெளிவு, மகரம் சுபம், கும்பம் உயர்வு, மீனம் பாராட்டு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பயணம், ரிஷபம் நன்மை, மிதுனம் ஆதாயம், கடகம் செலவு, சிம்மம் மேன்மை, கன்னி விவேகம், துலாம் பொறுமை, விருச்சிகம் நிம்மதி, தனுசு தெளிவு, மகரம் சுபம், கும்பம் உயர்வு, மீனம் பாராட்டு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வானத்தை போல திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இரண்டாவது மனத்தியாளத்துக்குள்ளையும் இணைந்திருக்கோம். இந்த மனத்தியாளத்திலையும் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-7775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் முகநூல் வழியாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இப்போது நிகழ்ச்சியினூடாக அழைப்பினூடாக இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பண்குடாவளியிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு மகனான தயாளன் மற்றும் தயாபரன், தினேஷ், மகள் வனிதா, மாதவன் மற்றும் பாதுக்க சின்னத்தம்பி, முனராகல தனலட்சுமி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருந்தாங்க. பாராஸ்டே சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அபி சானு, ருசானி மற்றும் கவிதா, பவிசானா, டில்சன் மற்றும் மதுஷான் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருந்தாங்க. பூனாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தன்னுடைய குடும்ப உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம். ருவன் பிள்ளைகளிலிருந்து பதிமலர் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மில்சன் டேனிலை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. கணேசன் மற்றும் மது, விது, சையன், ரஞ்சிதா மற்றும் பிரபு ஆகியோர் இணைந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமேபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம். ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் மானதி சகோதரி என்று சொல்லி கலதாவளையிலிருந்து சுந்தரம் மற்றும் சசிகலா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மருதமுனையிலிருந்து நஜ்முதீன் நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று பகிர்ந்திருக்காங்க. அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ரஷானா மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று. இதழ் கசினையிலிருந்து பாலசுப்ரமணியம் மற்றும் அன்பு மனைவி ஆஷா, மகன்மார்களான கிருஷாலன், அரிஷா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு சூரியகுமாருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினு, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று திருக்கோவில் விநாயகபுரத்திலிருந்து சிவராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. காலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்று பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் என்று அக்குறணையிலிருந்து ஷாருக் சன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.

சங்கீதம் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கிரியல்லையிலிருந்து ராஜலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் பாதுக்க சின்ன தம்பி முனராகல தனலட்சுமி சின்னையா மகாதேவன் அழகு சுந்தரம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஆய் சிஸ்டர் அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கொழும்பு 10 தேவ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்மைல் நிகழ்ச்சியோடு இணைந்து மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்ஷாப் மகன் ஹல்தாப் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. செல்வம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் மக்கா என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. காலை நேர வணக்கம் என்று வெள்ளவத்தையிலிருந்து செல்லசாமி பிரபாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி, மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று ரவீந்திரன் நேர்கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பலாங்குடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் என்று கிரான் ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. குட் மார்னிங் சிஸ்டர் என்று சொல்லி கொட்டகலையிலிருந்து சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும். மலர்ந்துள்ள இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் புதிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இன்பரசன், அன்பரசன் மற்றும் புவியரசன், தக்ஷிலா தேவி, கிருஷாந்தினி மற்றும் காயத்ரி மற்றும் சன்வித்யா ஞானகுரு, பருத்தித்துறையிலிருந்து அருண்மொழி மற்றும் கெந்துகொலையிலிருந்து ராஜ மாணிக்கத்தையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பதுலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் மானந்திய அக்கா என்று சொல்லி கார்த்திக் பாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் சகோதரி, இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் அக்காடு சத்தூரிலிருந்து ரமேஷ் ஈஸ்வரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கறைப்பற்று போட்டையில இருந்து நிகழ்ச்சியோடு காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க நிசார். அதே நேரம் கந்தலை கே வைதீன் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நேர வணக்கம். மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சத்தார்த் மற்றும் அருண்மொழி, ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று ரிஸ்வான் ஹெலந்தகோட பேருவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அனைத்து உறவுகளுக்கும் காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி பேருவளை தர்க நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஹட்டன் கலாதேவி, ஐயாதுரை முருகதாஸ், சபிக்சன், தவிக்ஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கருக்கும் பாடலோடு நீர்கள் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம்.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் செய்தி பார்வை.
1: வசந்தம் எஃப்எம்மின் 102.6 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 12 திகதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக, நேற்றைய தினம் தேகிவெளி பகுதியில் இடம்பெற்ற கைக்குண்டு தாக்குதலில் இரு சிறுவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். வேறொருவர்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இவர்கள் பலியாகியிருப்பதான செய்திகள் தான் முக்கியமாக இருப்பதை காணலாம். அது தொடர்பாக இப்போது 3 போலீஸ் குழுக்கள் ஊடாக விசாரணை நடைபெறுகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல ஷிரான் பாசிக்கினுடைய தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணைகளின் பின்னர் என்பதாக ஒரு செய்தி முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். மிக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுடன் நேற்று தினம் சிஐடி விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதே போல ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் சம்பவத்தினுடைய பிரதான சந்தேக நபராக நாமல் ராஜபக்சேவை பெயரிடுமாறு சட்டம் அதிபர் சிஐடிக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. ஷிரந்தி ராஜபக்ஷ அவர்கள் மீதான விசாரணை ஒன்று ஆரம்பமாக போகிறது. கொழும்பு சிறுவர் வைத்தியசாலைக்கு ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை பெற்றுக் கொள்வது தொடர்பான கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற மோசடி தொடர்பான விடயத்தை மையப்பட்டு விசாரணை இடம்பெறப் போவதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காலம். கிளிநொச்சி வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பான செய்திகளும், அதே போல சுமண தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அதேபோல் இன்றைய தினம் முக்கியமான 2 கூட்டங்கள் இடம்பெறப் போகிறது. ஒன்று, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் பொலன்னர்வையில் பொதுக்கூட்டம் இடம்பெறப் போகிறது. அதேபோல மறுபுறம் அனுராதபுரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பொதுக்கூட்டம் இடம்பெறப் போவதான செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல எதிர்வரும் 16 திகதி ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு செல்லவிருக்கிறார் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். அதேபோல தரமற்ற நிலக்கரி தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்திகளும், அதேபோல மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய செய்தியும், எலினுடைய தாக்கம் தொடர்பான விடயங்கள் என பல முக்கியமான செய்திகள் இன்று பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்ற செய்தி, தெகிவெளி கைக்குண்டு தாக்குதல் சம்பவம் தான் முக்கியம் செய்தியாக இருக்கிறது. இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைகிறது. கல்லி தெகக கெட்டுமாக் தெஹிவல போம்பையை இலக்கைய வரதி தருதினை மருட்ட என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். பியாட்ட பரபதில துவால மியகிய வெடிமல் தருவா அங்கிங்கம் ஹரஸ்வி உசஸ் பெல கர நெஹ காத்தகியான் ஆ திரிதோர காத்தகியான் ஆ திரிதோதே பாதுக்க தமாகிஹின் செகக்கருவான் அல்லாண்ட போலீஸ் கண்டாயம் துணாக் என்பதாக இன்று தினம் லங்கா தீபத்திற்கு அதற்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த இரு குழுக்களுக்கு இடையிலான மோதலில் தெய்வலையில் இடம்பெற்ற இந்த குண்டு தாக்குதலானது கைக்குண்டு தாக்குதலானது அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டவர்களை தாண்டி இது இலக்கு வைக்கப்படாதவர்கள் மீது இந்த கைக்குண்டு வீசப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இந்த சம்பவத்தில் இரு பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய தந்தை காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையை செய்தினை தர, அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு தலைவர் ராங் டாக்கர் ட்ராஜிக் எண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். 2 டீன் பிரதர்ஸ் கில் இன் தெய்வல கிரானைட் அட்டாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. பிள்ளையான இலக்கு கவலையில் முடிந்தது என்பதாக தலைப்பிட்டு அந்த செய்தியினை இன்றைய தினம் சோகத்தில் முடிந்தது என்பதாக தெரிவித்து டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதல் இரு சிறுவர்கள் உயிரிழப்பு தந்தை காயம் விசாரணைகளுக்கு 3 போலீஸ் குழுக்கள் நியமனம் தெகிவெளியில் சம்பவம் என்பது அந்த செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். தெகிவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்ரீ சங்கபோ மாவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது நேற்றைய தினம் இனம் தெரியாத நபர் ஒருவர் மேற்கொண்ட கைக்குண்டு தாக்குதலில் 11 மற்றும் 17 வயதுடைய இரு சிறுவர்கள் உயிரிழந்ததோடு அவர்களின் தந்தை படுகாயங்களுக்குள்ளாக இருக்கின்றார். நேற்றைய தினம் அதிகாலை 3 மணி அளவில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். முச்சக்கர வண்டியொன்றில் வருகை தந்திருந்த நபர் ஒருவர் வண்டியிலிருந்து இறங்கி வீட்டின் கதவை தட்டிய போது வீட்டிலிருந்தவர்கள் கதவை திறந்ததும் உடனடியாக வீட்டுக்குள் கைக்குண்டை வீசி அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இரு சிறுவர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் கழுபவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கிறார்கள். இச்சம்பவத்தில் சிறுவர்களின் தந்தையான 55 வயதுடைய நபரின் காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. 11 வயதுடைய துமிந்த தியான் மற்றும் 17 வயதுடைய கசுன் ரஷ்மி ஆகிய இரு சிறுவர்களே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள். சந்தேக நபர் முச்சக்கர வண்டியில் வருகை தந்து தாக்குதல் நடத்தும் காட்சிகள் அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருப்பதை நாங்கள் காணலாம். மேலும் உயிரிழந்த சிறுவர்களின் சடலங்கள் கழுபவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. காயமடைந்த தந்தை எவ்வித குற்றச்செயல்களோடும் தொடர்புடையவர் அல்ல எனவும், பாதிக்கப்பட்டோர் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். எனினும் காயமடைந்த நபரின் சகோதரர் படோவிட்ட அசங்கவின் போதைப்பொருள் வலையமைப்போடு தொடர்புடையவர் எனவும், அவரை இலக்கு வைத்தே மேற்படி கைக்குண்டு தாக்குதல் திட்டமிட்டப்பட்டிருக்கலாம் எனவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே காயமடைந்த தந்தை அல்லது அந்த பிள்ளைகள் அவர்கள் எவரும் இந்த போதைப்பொருளோ பாதுகாப்பு குழுவோடு செயற்பாடு இல்லை. ஆனால் இந்த காயமடைந்து இப்போது வைத்தியசாலையில் இருக்கின்ற நபருடைய சகோதரர் இந்த படோவிட்ட அசங்கவினுடைய போதைப்பொருள் வலையமைப்போடு தொடர்புடையவர், அவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் தான் இவ்வப்பாவியான இவர்கள் சிக்கிக்கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவரது வீடும் அவரது சகோதரனின் வீடும் அருகாமையில் இருந்தமையினால் சந்தேக நபர் வீட்டை மாற்றி தாக்குதல் மேற்கொண்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். சம்பவ தொடர்பில் நீதவான் பரிசோதனை நேற்று காலை இடம்பெற்றது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் முச்சக்கர வண்டி இகல போபே பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 3 சிறப்பு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. இந்த காயமடைந்தவனுடைய சகோதரர் தான் இந்த போதைப்பொருள் வளைவுப்படுத்த தொடர்புடைய நபர். இவர்கள் இருவரது வீடுகளும் அருகருகே இருப்பதன் காரணத்தினால் அந்த போதைப்பொருளோடு தொடர்புடைய நபரை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ள வந்த நபர் தன்னுடைய அந்த இடத்தை மாற்றி இந்த அப்பாவிகள் தங்கியிருந்த வீட்டுக்குள் கைக்குண்டை வீசென்றிருக்கிறார். இதில் பரிதாபமாக இந்த 55 வயதுடைய தந்தையினுடைய இரு பிள்ளைகள், 11 மற்றும் 17 வயதுடைய இரு சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தந்தை காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சந்தேக நபர் வருகின்ற முச்சக்கர வண்டி கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக போலீசார் 3 குழுக்களை அமைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதுதான் அந்த செய்தி. இன்றைய தினம் பிரதான செய்தி பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரதான தலைப்பொன்றை தருகிறது. அது கொடுத்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, கிரேனட்ஸ் பிகம் வெப்பன் ஆஃப் ஃபியர் அவைலபிள் ஃபார் ஆஸ் லிட்டில் ஆஸ் 10,000-20,000 என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணக்கூடியதாக இருக்கிறது. 10,000 ரூபீஸ் 20,000 ரூபீஸ் என்பதாக அதற்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது இந்த கிரேனட்ஸ் அதாவது கைக்குண்டுகள் தான் அச்சுறுத்துவதற்கான மிக குறைந்த விலையில் கிடைக்கின்ற ஆயுதங்களாக நாட்டில் காண

இப்போது அதிகளவான தாக்குதல்கள் இந்த பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் குழுக்களுக்கு நிறுவன தாக்குதலுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது என்பதாக டெய்லி மிரர் இந்த புலனாய்வு செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் கூறுகின்ற விடயமானது இந்த கவுடான தேவல பகுதியில் பெற்ற சம்பவத்திலும் இந்த விடயமே கையாளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த காலப்பகுதியில் இந்த முன்னாள் அதாவது ராணுவத்திலிருந்து விலகி சென்றவர்கள் போன்றோருடைய உதவியோடு கருப்பு சந்தையில் இவ்வாறான இந்த கைக்குண்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது. எனவே இதனூடாகத்தான் நாட்டில் இந்த கைக்குண்டு வீசி கொலை செய்கின்ற சம்பவங்கள் அதிகளவில் இப்போது பதிவாகி வருவதாக டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அந்த வகையில் செப்டம்பர் மாதம் 11 தேதி அதாவது நேற்றைய தினம் கவுடான தேவல பகுதியில் இடம்பெற்ற சம்பவம், அதே போல ஆகஸ்ட் மாதம் 23 தேதி பொரல்ல பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், ஆகஸ்ட் 5 தேதி ரத்மனா இடம்பெற்ற சம்பவம் என்பன இந்த கைக்குண்டு தாக்குதல் தொடர்புடைய சம்பவங்களாக இருக்கிறது. இந்த விடயம் குறித்தும் பாதுகாப்பு தரப்பினர் மிகுந்த கவனம் செலுத்தி இது குறித்தான விசாரணைகளை மேற்கொண்டு இந்த அதிகரித்து வருகின்ற அல்லது பாதாள குழுக்களுக்கான மோதலில் இவ்வாறான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்ற விதத்தையும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஷிரான் பாசிக்கின் தந்தை கைது என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காலம் அண்மை காலமாக பாதாள உலக குழு மற்றும் அதே போல போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பான விடயத்தில் அதிகளவு விடயங்கள் தெரியவந்த அதே போல பேசுபொருளாக மாறியிருந்த ஷிரான் பாசிக் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டு நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இப்போது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அந்த விசாரணையின் ஒரு கட்டமாக நேற்று தினம் அவருடைய தந்தையும் கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தரப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுறவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர் என அறியப்படும் முகமது ஷிரான் பாசிக்கின் தந்தை கருப்பு பண சுத்திகரிப்பு குற்றச்சாட்டின் கீழ் மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. நாட்டில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு சட்ட நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக வெளிநாடு சென்று தலைமறைவாகிறது நிலையில் அண்மையில் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரர் என அறியப்படுகின்ற இந்த முகமது ஷிரான் பாசிக் தற்போது மேல் மாகாண தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். கம்பஹா பகுதியில் அமைந்துள்ள ஆடம்பர விடைப்பு தொகுதியொன்றில் சுமார் 3 கோடி ரூபாய் பெறுபதியான வீடொன்றை ஷிரான் பாசிக் கொள்வனவு செய்திருவதாகவும் அவ்வீடு அவரது தந்தையின் பெயரிலேயே கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. எதிரில் வாக்குமூலம் அளிப்பதற்காக ஷிரான் பாசிக்கின் தந்தையை நேற்று மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய விசாரணைக்காக வருகை தந்த அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மத்திய குற்ற புலனாய்வு பணியக அதிகாரிகள் அவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஷிரான் பாசிக்கு இலங்கையில் பல்வேறு சொத்துக்கள் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கரையோரங்களில் காணப்படுகின்ற பல்வேறு சுற்றுலா ஹோட்டல்கள் அவருடைய பெயரில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல நகைக்கடைகள் 1000 கோடி ரூபாவுக்கு மேலதிகமான சொத்துக்கள் என பல இவ்வாறான சொத்துக்கள் அவருக்கு சொந்தமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய பெயரிலும் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அல்லது அவருடைய பினாமிகள் பெயரில் இந்த சொத்துக்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டு அது தொடர்பான விசாரணைகளும் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவரோடு தொடர்பட்ட இன்னும் பல விடயங்கள் தொடர்பில் விசாரணையின் போதுதான் அவருடைய தந்தை ஷிரான் பாசிக் என்று பெறப்பட்ட பணத்திலிருந்து 3 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வீடொன்றை கம்பா பகுதியில் அமைந்திருக்கின்ற ஆடம்பர விடை தொகுதி ஒன்றில் சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான விடனை வாங்கியிருக்கிறார். அந்த பணம் வந்த விதம் தொடர்பாக ஷிரான் பாசிக்கினுடைய தந்தை விளக்கம் அளிக்காத நிலையில் அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து அவருடைய தந்தையும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் வருகிறது. லாங்கா தீப பத்திரிகையில் மெக்யானா கணுதெனுவ ஹிட்டப்பு ஜனபதி கோட்டாகின் பெய ஹத்ராக் பிரஷ்னகராய் என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதே செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. மிக் விமான கொள்வனவு விவகாரம் கோட்டாவிடம் 5 மணி நேரம் FCID விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சேவிடம் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு சிறப்பு விசாரணைகளை நேற்று நடத்தியிருக்கிறது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு நிதி குற்ற விசாரணை பிரிவினால் விடுக்கப்பட்ட அழைப்பு

சமயம் அவர் அங்கு நேற்று காலை 9:15 ஆஜராகி இருந்தார். இதன் போது அவரிடம் சுமார் 5 மணி நேரம் நீண்ட விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறினார். இதற்கு முன்னர் நேற்று முன்தினம் விமானப்படையின் முன்னாள் தளபதி மிக் விமான கொள்வனம் நடந்த போது தளபதியாக இருந்தவர் ரொஷான் குணத்திலகவையும் FCID விசாரித்திருந்தது. 2006 இலங்கைக்கு மிக் 27 ரக விமானங்கள் 4 கொள்வனவு செய்யும் போது அதே ரக விமானங்கள் 4 மீள திருத்தும் போதும் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பிலான விடயம் குறித்தே இந்த விசாரணைகள் முடக்கப்பட்டு வருகின்றன. எதிரொலியில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முதல் சந்தேக நபராக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க பெயரிடப்பெற்றிருக்கிறார். இவருக்கு மேலதிகமாக 4 வெளிநாட்டு பிரஜைகளும் 2 வெளிநாட்டு நிறுவனங்களும் மோசடிகளோடு நேரடி தொடர்புடைய சந்தேக நபர்களாக பெயரிடப்பெற்றிருக்கிறார்கள். உக்ரைன் மார்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளரும் உக்ரைன் பிரஜையுமான டிஏ பெரகக்டோ டிஎஸ் அலையன்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளரும் சிங்கப்பூர் பிரஜையுமாக இருக்கின்ற டி எஸ் லீ அதேபோல உக்ரைன் பிரஜையும் பெலிம்ஷா ஹோல்டிங்ஸ் நிறுவன பணிப்பாளருமான மைக்ளோ குல்டேக்வ், சிங்கப்பூர் பிரஜையான டிஎஸ் அலையன்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் ரென் ஜி லை கிம், அதேபோல டிஎஸ் அலையன்ஸ் நிறுவனம் மற்றும் பெலிம்ஜா ஹோல்டிங்ஸ் ஆகியவையே இந்த விவகாரத்தில் சந்தேக நபர்கள் பட்டியலில் பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த விவகாரத்தில் தான் இப்போது அப்போதைய பாதுகாப்பு செயலராக இருந்த கோட்டாபய ராஜபக்சேவிடம் இத்தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதற்கான மிக் விமான கொள்வனம் தொடர்பான விவகாரம் நீண்ட காலமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இப்போது அடுத்த கட்ட விசாரணைக்காக அந்த விடயங்கள் நகர்த்தப்பட்டிருப்பதாகத்தான் வீரகேசரி பத்திரிகை அந்த தகவலை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லங்காதி பத்திரிகையில் மொத்தமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த இன்றைய லங்காதி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. ஏபஸ் கணுதெனுவ டொலர் லக்ஷ விஸ்ஸ அல்ல சித்தியே பிரதான சிக்கக்கரு நாமல் நீதிபதிகின் சிஐடிஎட்ட உபதேசம் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். இந்த ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சம்பவத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட நாமல் ராஜபக்ஷ அவர்கள் எதிர்வரும் 18 வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் பிரதான சந்தேக நபராக நாமல் ராஜபக்சவின் பெயரை குறிப்பிடுமாறு சட்டம அதிபர் தற்போது சிஐடிக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். எனவே ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு விமான நிறுவனத்துக்கு 10 விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஐரோப்பிய விமான நிறுவனத்தோடு அமெரிக்க டாலர் 20 லட்சம் நிறுவனத்திடமிருந்து 20 லட்சம் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக சொல்லப்படுகின்ற சம்பவத்தினுடைய பிரதான சந்தேக நபராக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பெயரை குறிப்பிடுமாறு பதிவிடுமாறு சட்டம அதிபர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காலம். மேற்கொள்ள சம்பவம் தொடர்பாக அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்காக அவர் கைது செய்யப்பட்டு இப்போது விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே சம்பவம் தொடர்பாக இப்போது விசாரணைகள் முழுக்கப்பட்ட நிலையில்தான் இந்த அறிவிப்பையும் சட்டம அதிபர் அறிவித்திருக்கிறார். இலங்கை விமான சேவை ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரியான காப்பிள சந்திரசேன இதற்கு முன்னர் 13 வருடங்களுக்கு முன்னர் அதாவது 2013 குறித்த ஐரோப்பிய விமான நிறுவனத்தோடு பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகின்ற அந்த நிறுவனத்தின் பெற்றுக் கூறப்படுகின்ற இந்த லஞ்சத்தொகை நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக விசாரணைகள் தெரிய வந்திருப்பதால் சட்டம அதிபர் சார்பில் இந்த சம்பவம் தொடர்பாக கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்ற மேலதிக சொலிசனரல் ஜனாபி சட்டத்தரணி திலீப பீரிஸ் குற்றப்புலனாய் திணைக்களத்துக்கு இந்த உத்தரவை இந்த ஆலோசனை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே 2013 நடைபெற்ற கொடுக்கல் வாங்கலின் போது அப்போதைய ஸ்ரீலங்கா விமான சேவையினுடைய முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக இருந்த கப்பல சந்திரசேன அவர் அண்மையில் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார், கொலை செய்யப்பட்டிருந்தார், அது இறந்திருந்தார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அவர் இருந்த காலப்பகுதியில்தான் இந்த ஐரோப்பிய விமானத்திடமிருந்து இந்த லஞ்சப்பணத்தை வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த லஞ்சப்பணத்தை வாங்கி நாமல் ராஜபக்சேவிடம் வழங்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்திருப்பதால் சட்டம அதிபர் சார்பில் இந்த விடயத்தை கையாளுகின்ற ஜனாபி சட்டத்தரணி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இவரை பிரதான சந்தேகமாக பெயரிடுமாறு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக
இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. இன்றைய லங்காதி பத்திரிகையுடைய செய்தியாகத்தான் அந்த செய்தியும் இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். பெங்குவென் கோட்டியாக் அரான் சீனையின் துன் சிடி ஸ்கேன் யாந்திரைய லமா ரோஹல்ட் தீலா சிறிலிய பதனமே பீர்சகட்ட சிஐடி விமர்சன என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை இன்னும் ஒரு தகவலை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு ரிஜ்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலைக்கு தேவையாக இருந்த சிடி ஸ்கேன் இயந்திரத்தை கொள்முதல் செய்வதற்காக தேசிய சேமிப்பு வங்கியிடமிருந்து 1 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு சீன அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய சிடி ஸ்கேனை அதற்காக வழங்கி சிறிலிய அறக்கட்டளை ஊடாக சிறுவர் வைத்தியசாலைக்கு அதனை அன்பளிப்பு செய்வதாக குறிப்பிடப்பட்டு அந்த வழங்கப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இப்போது முன்னாள் ஜனாதிபதி பாரியார் ஷிரந்தி ராஜபக்சவிடம் ராஜபக்ச உள்ளிட்ட அந்த சமூக தொடர்புடைய நபர்களிடம் ரகசிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டமாதிபர் சார்பில் இந்த சம்பவத்தை கண்காணித்து வருகின்ற இதனை கையாளுகின்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி திலீப பீரிசின் ஆலோசனைக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த சிறிலிய என்று சொல்லப்படுகின்ற அறக்கட்டளையினுடைய தலைவராக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ச அவர்கள். எனவே அந்த காலப்பகுதியில் இவர்கள் சிறுவர் வைத்தியசாலைக்கு கொழும்பு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு தேவையான சிடி ஸ்கேன் இயந்திரம் ஒன்று தேவைப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இயந்திரத்தை கொள்முதல் செய்வதாக தெரிவித்து தேசிய சேமிப்பு வங்கியிடமிருந்து 1 கோடி ரூபாய் பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பணத்தில் அல்ல இந்த சிடி ஸ்கேன் வாங்கப்பட்டது. சீனா இலங்கைக்கு இந்த பிணைமுறை தவணை கொடுப்பனவு முறையிலான முறைவின் அடிப்படையில் சிடி ஸ்கேன் ஒன்றை வழங்கியிருக்கிறது. அந்த சிடி ஸ்கேனை சிறிலிய என்று சொல்லப்படுகின்ற அறக்கட்டளைக்கு பெற்றுக்கொண்டு அந்த 1 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டதாக தெரிவித்து சீனா வழங்கிய சிடி ஸ்கேனை தான் அவர்கள் வைத்தியசாலைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தேசிய சேமிப்பு வங்கியிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட 1 கோடி ரூபாய் பணம் எங்கே என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து அப்போதைய தேசிய சேமிப்பு வங்கியினுடைய தலைவராக இருந்த பிரதீப் காரியவசம் மற்றும் இந்த விடயங்களோடு தொடர்புடைய மேலும் பல நபர்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ரகசிய போலீசார் தற்போது தொடர்பான விசாரணைகளை சிரந்தி ராஜபக்ச உள்ளிட்ட நபரிடம் மேற்கொண்டு வருவதாகவும் இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி, நேற்றைய தினம் அது நேற்று முன்தினம் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்ட ஒரு காணொலியாக இருந்த ஒரு செய்தி, பார்ப்பவரை மனதை உலுக்குகின்ற ஒரு செய்தியான அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கிளிநொச்சியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம் தொடர்பான செய்தியாகத்தான் அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கலாம். அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் உட்பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. கிளிநொச்சி நகர் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கத்திக்குத்து தாக்குதல், 4 காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கிளிநொச்சி நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த எரிபொருள் நிலையத்தில் டிப்பர் ரக வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்ப வந்தவரை எரிபொருள் நிரப்பிய பின்னர் வாகனத்தை முன்னோக்கி விடுமாறு பணியாளர் கூறிய போது அவருடன் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அங்கிருந்து சென்ற குறித்த டிப்பர் ரக வாகன சாரதி சிறிது நேரத்தின் பின்பு ஐவரோடு வந்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர், முகாமையாளர், பணியாளர், வாடிக்கையாளர் மீது கத்திக்குத்து மற்றும் தாக்குதல்களை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். சம்பவத்தில் காயமடைந்து 4 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக இப்போது போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினம் அதுரமான காட்சிகளை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-3 நிமிட இடைவெளியில் இடம்பெற்ற ஒரு முறுகல், அந்த வாகனத்தை முன்னோக்கி செலுத்துமாறு பணியாளர் அறிவித்திருக்கிறார். அதில் கோபமடைந்த அந்த டிப்பர் ரக வாகனத்தின் சாரதி அங்கிருந்து சென்று மீண்டும் வந்து இந்த நபர் மீது, இந்த அங்கிருந்த 4 மீது கத்தியுத்த தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார். எனவே அவர்கள் இப்போது
சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் சுமரரத்ன தேரர் பிணையில் விடுவிப்பு என்பதாக இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவலும் வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் மட்டக்களப்பு புவி சரிதவியல் மற்றும் சுரங்கங்கள் பணியக அலுவலகத்தினுள் நுழைந்து கடமைக்கு பங்கம் விளைவித்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்ட அம்பிட்டிய சுமரரத்ன தேரரை கடும் நிபந்தனைகளோடு 2,00,000 ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் மட்டக்களப்பு நீதவான் அண்ணாதுரை தர்ஷினி நேற்று வெள்ளிக்கிழமை பிணையில் விடுவித்திருக்கிறார். நேற்று தேரருடன் சென்ற இருவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது குறித்த வழக்கை நீதவான் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். தேரரை இனிமேல் எந்த அரசு திணைக்களங்களுக்கும் சென்று இவ்வாறு அச்சுறுத்தல் செய்யக்கூடாது, இந்த வழக்குடன் தொடர்புடைய சாட்சியாளர்களை அச்சுறுத்தல் செய்யக்கூடாது, அத்தோடு சம்பவத்தோடு தொடர்பட்டு தலைமறைவாகியுள்ளவர்களை கைது செய்ய போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், இதை மீறும் பட்சத்தில் இந்த வழக்கு பிணையை ரத்து செய்து வழக்கு முடியும் வரை விளக்கமறியில் வைக்கப்படுவார் ஆகிய நிபந்தனைகளிலோடு 2,00,000 ரூபாய் பெறுமதியான இருவர் கொண்ட சரீர பிணையில் அந்த தேரர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதேவேளை கைதான இருவரையும் எதிர்வரும் 18 வரை விளக்கமறியில் வைக்குமாறு, அடுத்த வழக்கு விசாரணைக்காக எதிர்வரும் 18 நீதிமன்றில் ஆஜராகுமாறு நீதவான் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. வெடுக்கனாரி மலையில் இன்று இந்து பூஜைக்கு தடை விதிக்க மறுப்பு, நெடுங்கேணி போலீசாரின் கோரிக்கையை நிராகரித்தது வவுனியா நீதிமன்றம் என்பது வீரகேசரியின் தலைப்பு. வவுனியா வெடுக்கனாரி மலையில் இன்றைய தினம் இந்து பௌத்த வழிபாடுகள் நடைபெறவுள்ளதால் இந்துக்கள் பூஜைகளுக்கு தடை விதிக்க கோரி போலீசார் நீதிமன்றில் சமர்ப்பித்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. வெடுக்கனாரி மலையில் இன்று சனிக்கிழமை வடமாகாண தலைமைச் சங்க தேரர் சந்தபோதி தலைமையில் சம்புத்த பூஜை இடம்பெறவிருக்கிற அதேவேளை இன்றைய தினம் இந்து மக்களும் பூஜை வழிபாடுகள் நடத்தவிருக்கிறார்கள். இந்நிலையில் இரு தரப்பினரும் ஒரே நேரத்தில் அங்கு ஒன்று கூடுவதால் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படலாம் என கருதி நெடுங்கேணி போலீசார் வவுனியா நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை நேற்று முன்தினம் இடம்பெற்ற வேளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பௌத்த தேரர் தரப்பினர் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்தார்கள். வழக்கு விசாரணையின் போது தொல்பொருள் பகுதிகளுக்கு சேதம் ஏற்படாத வகையிலும் புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ளாமலும் வழிபாடுகள் நடத்த வேண்டும் என நீதிமன்றம் இரு தரப்பினருக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அன்றைய தினம் சைவ மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என போலீசார் மற்றும் தேரர் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் ஆலய நிர்வாகம் சார்பில் உள்ளான சட்டத்தரணி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் வெடுக்கனாரி மலையில் வழிபாடு நடத்தும் உரிமையில் தடையிட முடியாது என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து சைவ மக்களும் வளமையான பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் அதுரமான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய நாள் இலங்கை அரசியலில் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. காரணம், இரு பெரும் தலைவர்கள் அடுத்தடுத்து இரு இடங்களில் பொதுக்கூட்டத்தை நடத்துகின்ற ஒரு காலமாக அமையப்போகிறது. ஜனாதிபதி அனந்தகுமார் ரஜநாயக தலைமையில் அனுராதபுரத்தில் பொதுக்கூட்டம், அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அன்றாபுரத்திலும், அதே போல ஜனாதிபதி அனந்தகுமார் ரஜநாயக தலைமையில் பொலனறுவையிலும் பொதுக்கூட்டம் இடம்பெறப் போகிறது. அதுரபான செய்திகள் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி, அனுர மஹிந்த தலைமையில் அனுராதபுரம் புலன்னர்வையில் ஏடிக்கு போட்டி கூட்டங்கள் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் முக்கிய இரு வரலாற்று சிறப்புமிக்க நகரங்களான புலன்னர்வை மற்றும் அனுராதபுரத்தில் இன்று சனிக்கிழமை இரு பிரதான அரசியல் பேரணிகள் நடத்தப்பட உள்ளமை நாட்டின் அரசியல் களத்தில் பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 ஆண்டுகால ஆட்சியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொடர் பேரணிகள் புதிய நிகழ்வாக புலனறுவையில் இன்று பிற்பகல் 4 மணிக்கு பிரம்மாண்ட விவசாயிகள் பேரணி நடைபெறவிருக்கிறது. மக்களாட்சி 2 ஆண்டுகள் பலமாக அனைவருக்கும் முன்னேற்றம் என்ற கருப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பேரணியில் ஜனாதிபதி அனந்தகுமார் ரஜநாயக்க முதன்மை உரையாற்றவிருக்கிறார். புலனறுவையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரதானமாக விவசாயிகள் மற்றும் விவசாயத்துறையை சார்ந்த விடயங்கள் மீதே கவனம் செலுத்தும் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது. கடந்த நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதியில் நடைபெற்ற பேரணிகளில் உரையாற்றியுள்ள ஜனாதிபதி, கடந்த 2 ஆண்டுகளில் தமது அரசாங்கம் அடைந்த சாதனைகள் மற்றும் வரவிருக்கும் ஆண்டுகளுக்கான எதிர்கால திட்டங்கள் குறித்து தெளிவுபடுத்தி வருகின்ற விடயம் நாங்கள் அறிந்த விடயம். இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் மக்கள் கூட்டமும் அனுராதபுரத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெறவிருக்கிறது. அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் முன்னாள்
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே பொதுஜன பெரமணவிலிருந்து விலகிச் சென்ற பிவித்தூர் ஹேலவுரிமையின் தலைவர் உதய கம்மன்பிள்ளை, தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மல் வீரவன்ச உள்ளிட்டோர் கலந்து கொள்வது மாத்திரமின்றி மேடையிலும் உரையாற்றவிருப்பதாக தெரியவருகிறது. அதேவேளை சாம்பிக் ரணவக்க போன்ற ஏனைய எதிர்க்கட்சிகள் முக்கிய பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் முக்கிய சுரபரம் இதில் பங்கேற்பு என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒரே நாளில் நாட்டின் வடமத்திய மாகாணத்தின் இரு பிரதான மாவட்டங்களில் அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் தனித்தனியாக பல பரிசு நடத்தும் வகையில் பேரணிகள் ஏற்பாடு செய்துள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதாகத்தான் அந்த செய்தி என்னதன் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல் இன்னும் ஒரு தகவலும், இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அனுராதபுர கூட்டத்தில் இணைகிறார் விமல் என்பதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமின்றால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனுராதபுரத்தில் நடத்தப்பட உள்ள மக்கள் பேரணியில் தேசிய சுதந்திர முன்னணி உத்தியோகபூர்வமாக பங்கேற்கும் என்று அந்த கட்சியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமின்றாவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவச மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் விமல் வீரவன்ச ஆகியோருக்கு இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து நேற்று கொழும்பில் தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் தான் இந்த விடயங்களை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே 2022 இடம்பெற்ற இந்த அறகலை போராட்டம், அதற்கு முன்பதான பொருளாதார பிரச்சினை அந்த காலப்பகுதியில் விமல் வீரவன்ச உள்ளிட்டோர், அப்போதைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன விமல் வீரவன்ச உதய கமன்பில் ஆகியோர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய திட்டங்கள், அவருடைய செயற்பாடுகள், அரசியல் நடவடிக்கைகள் ஆகியவற்றை கடுமையாக விமர்சித்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் அவர்களோடு இனி எந்தவித கூட்டம் இல்லை என்பதாக தெரிவித்து அங்கிருந்து வெளியேறியவர்கள் இப்போது இன்றைய தினம் விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பிள்ளை ஆகியோர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அனுராதபுர கூட்டத்தில் மேடையேறப் போவதாகத்தான் அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு முக்கியமான செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நாமளினால் ஒருபோதும் மஹிந்த ராஜபக்சவாக மாற முடியாது, நிரோஷன் பாதுக்க என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை இந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. நாமல் ராஜபக்ச தனது தந்தை மஹிந்த ராஜபக்சவின் மகனாக இருக்கலாம், ஆனால் அதற்காக ஒருபோதும் அவரால் மஹிந்த ராஜபக்சவாக மாற முடியாது. மஹிந்த ராஜபக்ச என்பவர் முற்றிலும் ஒரு தனித்துவமான அரசியல் ஆளுமையையும் அடையாளத்தையும் கொண்டவராவார். எனவே வெறும் வாரிசு என்ற தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் ஆளுமையோ அல்லது அவருக்குரிய இடத்தையோ நாமல் ராஜபக்சவினால் அடைந்துவிட முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிரோஷன் பாதுக்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாமல் ராஜபக்ச அங்கம் வைக்க கடந்த அரசாங்கத்தின் தவறான நிர்வாக செயற்பாடுகள் மற்றும் சீர்கேடான பொருளாதார கொள்கை காரணமாகவே இலங்கை நாடு முன்னெப்போதும் இல்லாதவாறு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தது. எனினும் நாடு எவ்வாறு இவ்வாறான வீழ்ச்சியை சந்தித்தது என்பதற்கான உண்மையான காரணங்களையோ அல்லது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான சரியான தீர்மானங்களை பற்றியோ எந்த ஒரு புரிதலும் தெளிவுமில்லாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சொல்கிறார். அதேவேளை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் தமக்குரிய பொறுப்புகளையும் கடமைகளையும் தாங்கள் சரியாக முறையில் நிறைவேற்றி வருகிறோம். எதிர்க்கட்சியில் உள்ள ஏனைய அனைத்து குழுக்களும் தத்தமது அரசு இலக்குகளை நோக்கி பயணிப்பது தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நாட்டில் தற்போதுரியாக தேர்தல் நடத்தப்படாத நிலையில் நாமல் ராஜபக்சவும் எதிர்க்கட்சியிலேயே தொடர்ந்தும் அங்கத்துவம் வகித்து வருகிறார் என்பதை அனைவரும் விளைக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே நாமல் ராஜபக்ச என்ன செய்தாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய இடத்தை பிடிக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் நிரோஷன் பாதுக்க ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, ஜனாதிபதி இப்போது புலனர்வையில் இன்றைய தினம் விசேட பொதுக்கூட்டம், அதற்கு பிறகு யாழ்ப்பாணம் செல்ல போகிறார் என்பதான ஒரு தகவல் இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெஃபமின் சுயாதீன செய்தி பாராளுகிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாகிறது முக்கியமான செய்திகள் துறவில் நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க 16 தொகுதி வடக்குக்கு விஜயம் மேற்கொள்ளப் போவதான ஒரு செய்தி என்று தினம் பத்திரிகையில் வருகிறது. இருவரும் 16 தொகுதி வடக்குக்கு வருகிறார் ஜனாதிபதி அனுர்குமார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இதுவரும் 16 தொகுதி புதன்கிழமை வடக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொள்ளவிருக்கிறார். ஜனாதிபதி இந்த பயணத்தின் போது மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைகளில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியோடு நிர்மாணிக்கப்படவுள்ள கட்டிட தொகுதிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்விலும் கலந்து கொள்ளவிருக்கிறார். இந்நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய விவசாயிகளும் பங்கேற்கவிருக்கிறார். மன்னார் மாவட்டத்தில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடமும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மருத்துவ விடுதிக்கான கட்டிடமும் நிர்மாணிக்கப்படவுள்ள நிலையில் குறித்த கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை முதன்மை நோக்கமாக கொண்டு ஜனாதிபதி வடக்குக்கான விஜயத்தை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வாகரை தோணி தாண்டமடு பிரச்சினை அமைச்சர் சந்திரசேகர் மட்டு எம்பிகளிடையே கலந்துரையாடல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தகவலையும் தந்திருப்பதை நாங்கள் காணலாம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளை பற்று வடக்கு வாகரை பிரதேச பிரிவுக்குட்பட்ட எல்லைக் கிராமமான தோண்டி தாண்டமடு பகுதியில் வனவிலங்கு அதிகாரிகளால் மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நிர்வாக எல்லை பிரச்சினை தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இ ஸ்ரீநாத் ஸ்ரீநேசன் ஆகியோருக்கு இடையிலான உயர்மட்ட விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த செப்டம்பர் 6 தேதி அன்று பொலனர்வை மாவட்டத்தைச் சேர்ந்த வன இலாக்க அதிகாரிகளால் தோணி தாண்டுமடு பகுதி மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. இச்சந்திப்பின் போது தோணி தாண்டுமடு கிராமமானது பிரதேச செயலகம் கமநல சேவைகள் திணைக்களம் மற்றும் போலீஸ் அதிகார பிரிவுகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்ட நிர்வாக எல்லைக்குள் அமைந்திருந்த போதிலும் வன இலாக்கா திணைக்களத்தின் அதிகார எல்லை பொலனருவி மாவட்டத்தின் கீழ் உள்ளதால் அப்பகுதி மக்கள் விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளில் பெரும் அசௌகரியங்கள் எதிர்கொள்வதோடு சில அதிகாரிகளால் நெருக்கடிக்குள்ளாவதாகவும் ஸ்ரீநாத் எம்பி சுற்றுலா அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைகளை கேட்டறிந்த சுற்றுலா அமைச்சர் வைத்தியர் தம்மிக்க பட்டமந்தி இத்தொடர்பில் திணைக்கள மட்டத்தில் விரிவாக ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றார். மேலும் வரவிருக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் இந்த பிரச்சினையை முதன்மைப்படுத்தி குறித்த கிராமத்தின் வன இலாக்கா பரிபாலன அதிகாரத்தை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொருத்துவதற்கான நடவடிக்கையும் எடுப்பதாகவும் இங்கு உறுதியளித்திருக்கின்றார். இந்த விசேட கலந்துரையாடலில் சுற்றுலா அமைச்சர் வைத்தியர் தம்பிக்க பட்டமந்தி கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுற்றுலா பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி ஆகியோரும் கலந்து கொண்டதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து கனிம வள பிரச்சினை குறித்து மன்னார் செயலகத்தில் பேச்சு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலை பெறும் கனிம வளங்கள் மற்றும் வனப்பகுதிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நேற்று மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் ரூபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அரசு அதிபர் வனவள திணைக்கள அதிகாரிகள் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் நடைமுறையில் உள்ள 48 மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் மல்வத்து ஓயா சார்ந்த பகுதிகளில் இடம்பெற்ற மணல் அகழ்வு பிரதேச செயலகங்களுக்கும் வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கும் இடையிலான அதிகார வரம்புகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் மணல் மற்றும் கல் அகழ்வுக்கு அனுமதிகளை முறையானதும் விஞ்ஞானபூர்வமானதுமான நடைமுறையின் கீழ் வழங்குவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அதேவேளை அண்மையில் மாவட்டத்தின் கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட 1302 கனமீட்டர் மணலுக்கு வரி அறவிடுவது தொடர்பாக பிரச்சினை வெள்ளாங்குளம் பகுதியில் காணப்படும் 3000 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கூட்டத்தில் ஆராயப்பட்டன. இந்த பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வை பெற்றுக்கொள்ளும் வகையில் எதிர்காலத்தில் அமைச்சரவை மற்றும் ஜனாதிபதி மட்டத்தில் கொள்கை ரீதியான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பிரதி அமைச்சர் உப்பாளி சமரசிங்க அவர்கள் இங்கு இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அமைச்சர் விஜய் தேரத் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு, ஓய்வூதியம், வீட்டுக்கடன் திட்டங்களும் அறிமுகம், அமைச்சர் விஜய் தேரத் என்பதாக இன்றைய வீரகேசரி தினசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வெளிநாடுகளில் தொழிற்புரியும் போது உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட 6 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை 14 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2025 ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்கு பின்னர் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்கப்படவிருக்கிறது என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கிறது. அதன் முதற்கட்ட நிகழ்வு நேற்று முன்தினம் இலங்கை வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித் ஹேரத், வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் போது எதிர்பாராத விதமாக உயிரிழக்கும் இலங்கை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கின்ற போது, இதுவரை காலமும் 6 லட்சம் ரூபாவாக காணப்பட்ட இந்த தொகையுடன் பணியகத்தின் மேலதிகமாக நிதியிலிருந்து 14 லட்சம் ரூபாவை சேர்த்து 20 லட்சமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய முதற்கட்டமாக உயிரிழந்த 50 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 7 கோடி ரூபாய் அளவிலான நிதி இழப்பீட்டுத் தொகையை வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் சுமார் 3 லட்சம் பேர் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்லும் நிலையில் நோய்வாய்ப்படுதல், விபத்துக்கள் மற்றும் மன அழுத்தம் காரணமாக 200 முதல் 250 பேர் வரை உயிரிழக்கின்றனர். குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் இக்குடும்பங்களை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் நீண்டகால கனவான சொந்த வீடமைக்கும் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் எதிரெத்திரி என்ற புதிய வீட்டுக்கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் முதல் 10 மில்லியன் ரூபாய் வரையிலான கடன் வசதிகள் 11 முன்னணி வங்கிகள் ஊடாக வழங்கப்படுகின்றன. இந்த கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு 10 ஆண்டுகள் வரையில் நீண்டகால அவகாசம் வழங்கப்படுவதோடு தொழிலாளர்களின் நிதிச்சுமையை குறைக்கும் பொருட்டு வங்கிகளால் ஈட்டப்படும் வட்டித்தொகையின் கணிசமான பகுதியை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமே நேரடியாக ஏற்றுக்கொள்கின்றது. அத்தோடு வெளிநாடுகளில் உழைத்த பணத்தை கொண்டு நாட்டில் தொழில் முனைவோராக விரும்பும் இலங்கையர்களுக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகளும் திறக்கப்பட்டுள்ளன. அதன்படி விவசாயம், சுற்றுலாத்துறை, தொழிற்சாலைகள் அல்லது ஏனைய வணிக திட்டங்களை முன்னெடுப்பதற்காக பயன்படுத்தப்படாத சுமார் 4 ஹெக்டேயர் வரையிலான அரச காணிகளை நீண்டகால குத்தகை அடிப்படையில் அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெளிநாட்டு சேவையை முடித்து நாடு திரும்பும் தொழிலாளர்களின் முதியோர் கால பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கான விசேட ஓய்வூதிய திட்டம் ஒன்றும் மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்ற இந்த நட்டீடு தொகையை வழங்கின நிகழ்வில் கலந்து கொண்டபோது தெரிவித்த கருத்தாக அந்த தகவலும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. இந்த நிலக்கரி விவகாரம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியத்துவம் பெறுகிறது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி விவகாரம், நிறுவனத்திடம் 16.3 மில்லியன் ரூபாய் அறவீடு, அமைச்சர் அனுரக் கருணாதிலக தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்த நிறுவனத்திடமிருந்து 16.3 மில்லியன் ரூபாய் அறவிடப்பட்டிருக்கிறது. மிகுதித் தொகையை அறவிடுவதற்கு உரிய நடவடிக்கைகள் நிறுவன மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக வலிசக்தி, துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுரக் கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் மேலதிக கேள்விகளை முன்வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர, தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் மின் விநியோகத்தை துண்டிக்க நேரிட்டிருக்கிறது. அதேபோல் இதனால் வலிசக்தி அமைச்சு 7 பில்லியன் ரூபாய் வரை நட்டத்தை எதிர்கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்படும் நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு ஜனாதிபதி 15,000 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மை என்ன என்று வினவியிருந்தார். இதற்கு எழுந்து பயிரளித்த வலிசக்தி, துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுரக் கருணாதிலக, 7 பில்லியன் ரூபாய் நட்டை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடும் செய்தியில் உண்மைத்தன்மை கிடையாது. இந்த விடயத்துக்கான மூலத்தை குறிப்பிட்ட அது குறித்து ஆராயலாம். தரமற்ற இலக்கரி இறக்குமதியால் மின் உற்பத்திக்கான எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. தரமற்ற இலக்கரியை இறக்குமதி செய்த நிறுவனத்திடமிருந்து இதுவரையில் 16.3 மில்லியன் ரூபாய் அறவிடப்பட்டிருக்கிறது. மிகுதி தொகையை அறவிடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நேற்று தினம் அமைச்சர் அனுரக் கருணாதிலக தெரிவித்த அந்த செய்தி இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை வருகிறது. நோ பவர் கட்ஸ் எக்ஸ்பெக்டட் இன் கமிங் மந்த்ஸ் மினிஸ்டர் அஷூர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது. கனடா எனவே ஏறொரு மாதங்களில் எந்தவிதமான மின் கட்டண மின் துண்டிப்பும் இடம்பெறாது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்போது இந்த நாடினுடைய இந்த நீர் மின் உற்பத்தி இடம்பெறுகின்ற நீர்த்தை குளங்களின் நீர்மட்டமானது சரியான மட்டத்தில் காணப்படுகிற காரணமாக எந்தவிதமான கொள்ளளவு பிரச்சனையும் ஏற்படவில்லை. எலினுடைய தாக்கத்தினால் அதனுடைய மின்சார உற்பத்தியில் இருந்த தாக்கமும் பெரிய இடம்பெறவில்லை. இதன் காரணமாக எதிரொரு மாதங்களில் மின் துண்டிப்புக்கான வாய்ப்பு இல்லை என்பதாகத்தான் அமைச்சர் அனுர கருணாதிலக அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், அமைச்சர் லால்காந்த் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்தும் பார்ப்போம். எலினோ காலநிலை மாற்றத்தால் விவசாயத்துறை சவால்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும், அமைச்சர் கே டி லால்காந்த் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட. அதேபோல் இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இலங்கையில் எதிர்வரும் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை குறைவான மழை வீழ்ச்சியை கிடைக்கும் எனவும், எலினோ காலநிலை மாற்றத்தால் விவசாயத்துறை சவால்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் எனவும் விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்திருக்கின்றார். 2026-2027 ஆண்டுக்கான பெரும்போக நிச்சயிக்கை தொடர்பில் அமைச்சரிடம் வினவிய போது இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். காலநிலை அவதான நிலையமும் நீர் முகாமைத்துவ செயலகமும் காலநிலை மாற்றம் தொடர்பில் எச்சரித்திருக்கின்றன. அதன்படி நீரை உச்சளவில் முகாமைத்துவம் செய்து வெற்றிகரமான அறுவடையை பெற அக்டோபர் மாத தொடக்கத்தில் பெரும்போக நிச்சயிக்கை ஆரம்பிக்குமாறு விவசாயிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறது. மேற்படி நிச்சயிக்கு தேவையான அளவு உரமும் விதை நெல்லும் போதிய அளவில் இருப்பதாகவும், இம்முறை பெரும்போக பருவத்தில் 800,000 ஹெக்டேயர் பரப்பளவில் நெச்சேகையை மேற்கொள்ள அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் தேசிய உரச் செயலகமும் விவசாய திணைக்களமும் அறிவித்துள்ளன. விவசாய திணைக்களத்தின் தொழில்நுட்ப பரிந்துரைகளை பின்பற்றி சரியான வேளையில் நெச்சேகை நடவடிக்கைகளை விவசாயிகள் ஆரம்பிக்க வேண்டும். எதிர்வரும் 2026-2027 நிதியாண்டுக்கான பெரும்போக நெச்சேகையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காகவும், நிலவும் வானிலை மாற்றங்களை சமாளிப்பதற்காகவும் வளைய வாரியான கால அட்டவணை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி முன்கூட்டியே நீரை பெறும் முதல் கட்டமாக வளவ வளையத்தில் அக்டோபர் 1st தேதியும், அடுத்த கட்டமாக அல்லா வளையத்தில் அக்டோபர் 15th தேதியும் நெச்சேகை ஆரம்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கவுடுள்ள வளையத்தில் நவம்பர் 1st தேதியும் எலகர வளையத்தில் நவம்பர் 10th தேதிக்குள் இறுதிக்கட்டமாகவும் நெச்சேகை ஆரம்பிக்கப்பட வேண்டும். இது தொடர்பில் ஏனைய தீர்மானங்களுக்கான முக்கிய ஒன்று கூட வரும் 18th தேதி பேராதனை பல்கலைக்கழகத்தில் இடம்பெறப் போவதாகவும் அமைச்சர் கே டி லால்காந்த் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்த விடயங்களும் இங்கே பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அடுத்து இன்னும் ஒரு தகவல், எலினோ தொடர்பாக இப்போது வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பை விடுத்திருக்கிறது. இதுகுறித்து மக்களும் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டிய காலத்தை உணர்த்துகின்ற வகையிலான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. டெய்லி மிரர் பத்திரிகை, அதேபோல் லங்காதி பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் முதற் பக்க செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி, ஸ்ட்ராங்கஸ்ட் எல்னினோ இன் 75 இயர்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருக்க காலம். 75 வருடங்களின் பின்னர் மிகவும் பாரதூரமான எல்னினோ தாக்கம் இலங்கைக்கு ஏற்படவிருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையில் எலினோ தருணை இதிரி மாச ஹத்தரே பவுல் ரெசக்கு ஆகார அர்புதேக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்தி முதற்பக்க செய்தியாக உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை எலினோ தாக்கம் அதிகரிக்கும், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. கடந்த 1950 ஆண்டுக்கு பின்னர் பதிவான 28 எலினோ நிகழ்வுகளையும் விட இம்முறை உருவாகும் சூழல் மிகவும் தீவிரமானதாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக அஜித் விஜயமான மேற்கொண்ட விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எலினோ நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இதற்கு முன்னர் 69% கணிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது அது 75% வரை உயர்வடைந்திருக்கிறது. அதன்படி கடந்த 75 ஆண்டுகளில் பதிவான அனைத்து எலினோ நிலைமைகளையும் விட பாரிய தாக்கம் இம்முறை ஏற்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையிலிருந்து 1000 கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் இந்த சுற்றுச்சூழல் மாற்றம் காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இலங்கையில் இயல்பான அளவை விட மிக அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லப்படுகிறது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இலங்கையில் இயல்பான அளவை விட அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் சொல்லப்படுகிறது. எதிர்வரும் இரண்டு வார காலப்பகுதியில் மழை வீழ்ச்சியில் சற்றே குறைவு காணப்பட்டாலும் செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து நாடு முழுவதும் மழை படிப்படியாக அதிகரிக்கும். அத்தோடு எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் இது பலமான எல்னினோ நிலையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு 98% வரை உயர்வாக காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இருப்பினும் இந்த அதிக மழை வீழ்ச்சி காலத்துக்கு பின்னர், அதாவது அடுத்த ஆண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை வீழ்ச்சி பெருமளவில் குறைவடையும். இதன் காரணமாக நாட்டில் கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. எல்னினோ என்பது நேரடியாக வறண்ட வானிலை அல்ல, வறட்சி மட்டுமே அல்ல, அது இலங்கையின் இயல்பான பருவப்பெயர்ச்சி மழை அமைப்பில் ஏற்படும் ஒரு பாரிய மாற்றமாகும். மேலும் உலகளாவிய வெப்பநிலை உயர்வுடன் இணைந்து எதிர்வரும் காலத்தின் நாட்டில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வெப்பநிலை உயர்வாக காணப்படும். மழை பெய்த போதிலும் வெப்பத்தின் தாக்கம் குறையாது என்பதாகத்தான் வளிமண்டல திணைக்களம் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த விடயம் குறித்தும் இப்போது அரசாங்கம் மிக கவனமாக கவனம் செலுத்தி நீர் இல்லாத பகுதிகளுக்கு நீர் விநியோகிக்கின்ற செயற்பாடுகளை, குடிநீரை விநியோகிக்கும் செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த வறட்சி அடுத்த மாத அதாவது டிசம்பரிலிருந்து அதிகரிக்கும் என்பதால் பெரும்போக நெற்செய்கை இப்போது முன்கூட்டியே செய்யப்படுது. அதற்கான நிலங்களை தயார்படுத்தும் நடவடிக்கை விவசாயிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வளையத்திலும் கட்டம் கட்டமாக நீரை விநியோகித்து விவசாய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் காலத்தில் வறட்சியினால் இந்த நெல் அறுவடை பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கான முன்கூட்டிய திட்டமாக இந்த பெரும்போக பயிற்சிக்கு முன்கூட்டி கொண்டுவரப்படுகிறது. அதே போல நாட்டில் மக்களும் இப்போது காணப்படுகின்ற இந்த கடுமையான வறட்சி காரணமாக முனராகளை, அதே போல மட்டக்களப்பு, அம்பாறை உள்ளிட்ட பல பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. பல நீரேந்து குளங்கள் வற்றி காணப்படுகின்ற வறண்ட நிலமலாக பார்க்கின்ற காட்சிகள் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதன் காரணமாக மக்கள் உங்கள் பகுதிகளில் குடிநீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு இப்போது நீர்ப்பாசன திணைக்களம், வளிமண்டல திணைக்களம், அனர்த்த முகாமைத்து மத்திய நிலையம் ஆகியன தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்து வருகின்ற விடயத்தையும் நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்துகின்றோம். மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே பேர் காற்று.

0: மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: செய்தி பார்வையிடம் வகையில் பத்திரிகை வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் துறையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டத்துக்கு உட்பட்டு ஞானசாரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன் என்பது வீரகேசரியின் மற்றும் ஒரு செய்தி. தனது ஆட்சிக் காலத்தில் ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு உட்பட எடுக்கப்பட்ட தீர்மானம் அனைத்தும் அப்போதிருந்த அரசியலமைப்பு விதிகள் மற்றும் சட்ட நடைமுறைகளுக்கு முழுமையாக உட்பட்டு எடுக்கப்பட்டது. மேலும் தற்போதைய சூழல் குறித்து என்னால் கருத்து தெரிவிக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் விவசாய நிலங்கள் செழிப்படைய மழை வேண்டி வரலாற்று சிறப்புமிக்க கொழும்பு கங்காராம் விஹாரில் விசேட பூஜை மற்றும் மத வழிபாடுகளை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தெரிவி. குறிப்பாக பொது மன்னிப்பு விவகாரங்கள் மற்றும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறித்து ஊடகங்கள் கேள்விகளை பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் அனைத்தும் தனது ஆட்சிக் காலத்தில் நடைமுறையில் இருந்த சட்டத்திட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பு வழிகாட்டல்களுக்கு அமைவாக எடுக்கப்பட்டது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் தனது சொந்த பதவி காலத்தையும் ஜனாதிபதிக்குரிய தங்குதலற்ற அதிகாரத்தையும் தாமே முன்வந்து குறைத்துக் கொண்டேன். இருப்பினும் தனக்கு பின் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் அந்த திருத்தங்களில் மாற்றங்களை செய்து ஜனாதிபதி மீண்டும் அதிகாரங்கள் வழங்கும் வகையில் சட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளன என்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே ஞானசார தேரருக்கு அவர் வழங்கிய பொது மன்னிப்பு கடந்த தினங்களுக்கு முன்னர் உச்சநீதிமன்றத்தினால் ரத்து செய்யப்பட்டு அந்த பொது மன்னிப்பு செல்லுபடியாகாது என்பதாக அறிவித்த நிலையில்தான் அது குறித்து முன்னாள் ஜனாதிபதி இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செம்மணிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், நாளை யாழில் மாபெரும் மக்கள் பேரணி, கிட்டு பூங்காவில் பொதுக்கூட்டத்துக்கு மேற்பாடு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தள்ளப்படுகிறது. செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் இலங்கை அரசின் தலையீடற்ற சர்வதேச விசாரணை பொறிமுறை அவசியம் என்பது உள்ளங்களாக தமிழ் மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் நாளை 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் மக்கள் பேரணியும் பொதுக்கூட்டம் இடம்பெறவிருக்கிறது. செம்மணி மனித புதைகளிலிருந்து இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து சுயாதீனமான முறையில் உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய சர்வதேச விசாரணை உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நாளைய தினம் முற்பகல் 10 மணி அளவில் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்துக்கு அருகாமையில் உள்ள கைலாசப்பள்ளியார் கோவில் ஒன்றில் ஆரம்பமாக உள்ள பேரணியில் சகலரையும் பங்கேற்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் கஜரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் பேரவை இவ்வாறு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி மனிதனம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற விசேட குழுவின் கால எல்லை நீடிப்பும் எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகள் கடும் எதிர்ப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற நேற்று தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் இந்த விடயங்கள் குறித்து இது பேசுபொருளாக மாறியிருந்தது. கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தலாம் என்பதை ஆராய்ந்து யோசனை மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட செயற்குழுவின் செயற்பாட்டு காலம் 2026/12/17 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்துக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த கால நீடிப்பு மாகாண சபை தேர்தலை மேலும் பிற்போடும் சதி என குற்றம் சாட்டினார்கள். விசேட செயற்பாட்டு காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டதால் செயற்குழுவில் அங்கம் வகிக்கும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் அதிலிருந்து விலகுவதாக நேற்று தினம் இவ்வாறு பாராளுமன்றத்தில் அவர்கள் அறிவித்த விவகாரங்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். லண்டன் யாழ்ப்பாணம் நேரடி விமான சேவை குறித்த பிரித்தானிய எம்பியின் பிரேரணை குறித்து பேசப்பட்டதா? அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் ரத்நாயகவின் கருத்துக்கு சாணக்கிய எம்பி சபையில் கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. சுற்றுலா முதலீடு மற்றும் புலம்பெயர் மக்களின் இணைப்பு தன்மையை சுட்டிக்காட்டி லண்டன் மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இடையே நேரடி விமான சேவைகளுக்கான யோசனையை பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் காரே தோமஸ் முன்வைத்திருக்கின்றார். இந்த பிரேரணை தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கம் விமான நிறுவனங்கள் அல்லது விமான நிலைய அதிகாரிகளோடு இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதா என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது நிலையில் கட்டளை 27 கீழ் 27:2 கீழ் எழுப்பிய கேள்வியாக அந்த கேள்வியும் முக்கியமான செய்தியாக இருப்பதை பார்க்கலாம். அதே போல இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு புகைப்படம் வெளியாயிருக்கிறது. இலங்கை வந்துள்ள கனடாவின் இந்து பசி விவகாரங்களுக்கு பொறுப்பான உதவி துணை அமைச்சர் வேல்டன் ஆப்புடன் வெளிவகார பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா நேற்று முன்தினம் கலந்துரையாடி போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் இருக்க, இன்னொரு புகைப்படம் ஒன்றும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் சீனாவின் இலங்கைக்கான புதிய தூதுவர் வெய் ஹுவாசியாங் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவை பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் சந்தித்து கலந்துரையாடிய போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி ஒன்றும் இடம்பெடுத்திருக்கிறது. சாலமன் பாப்பையா காலமானார் என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பிரபல தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நிறுவருமான சாலமன் பாப்பையா வயது முதிர்வு காரணமாக தனது 90வது வயதில் நேற்று மதுரையில் காலமானார். இவரின் இழப்பு பலருக்கும் பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் எளிய தமிழில் ஆழமான கருத்துக்களை பேசி பட்டிமன்றங்களை பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். 1936 பிப்ரவரி 22 மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் உள்ள சாந்தங்குடி கிராமத்தில் பிறந்தார். தமிழ் பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். திருக்குறளுக்கு எளிய முறையில் உரை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் வெளியான முதல்வன் பாய் சிவாஜி உள்ளிட்ட சில திரைப்படங்களில் நடித்தும் இருக்கின்றார். கடந்த 30 மேலாக தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றங்கள் நடத்தி வருகின்றார். உலகளவில் ஆயிரக்கணக்கான பட்டிமன்றங்களுக்கு நடுவராக இருந்திருக்கின்றார். இவரது மறைவு செய்தி அறிந்து பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். வயது உப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை அவர் காலமாகியிருக்கிறார் என்பதும் கவலைக்குரிய செய்தி. பட்டிபெறும் என்றால் அவருடைய பெயர் என்று கூறும் அளவுக்கு இருந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையில் கொண்டு வருகிறோம். நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில்.

அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3107வது அதக்குடிப்பத்தி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 11, 51, 72, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 11, 51, 72, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 200,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 88,51,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,74,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 4,993வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 23, 51, 57, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 23, 51, 57, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,83,19,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 81,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 3,281வது சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 2, 24, 76, 77 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 2, 24, 76, 77 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்ல பின் விசேட இலக்கங்களாக 6, 8, 4, 6, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 8, 4, 6, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,03,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,61,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 5,442வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 2, 17, 71, 76 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 2, 17, 71, 76 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்ல பின் விசேட இலக்கங்களாக 2, 1, 6, 9, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 1, 6, 9, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 88,53,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,12,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 2,457வது கப்பற்கொள்ளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி சூப்பர் இலக்கம் 27 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 68, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி சூப்பர் இலக்கம் 27 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 68, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,36,16,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,14,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 15,000வது சுபிரிதன சம்பத்தின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 7, 9, 0, 09 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 7, 9, 0, 09 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,76,260 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,98,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 489வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 9,009 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 9,009 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 30 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 68,53,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 1,111வது சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 18, 25, 40 வெற்றி இலக்கங்களாக 18, 25, 40 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 42,04,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 423வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள். ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 34, 49, 53 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 34, 49, 53 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 8, 3, 1, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 3, 1, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 பரிசு

0: இதோ ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 2, 4, 24, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 2, 4, 24, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2,50,000 ரூபாய் பரிசுகள் மூன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,05,28,160 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,26,81,233 ரூபாய் பரிசுகளாக வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 6,307வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 3, 8, 5, 1, 5, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 3, 8, 5, 1, 5, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசுகள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,22,65,600 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,10,19,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,337வது தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 8, 11, 20, 26 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 8, 11, 20, 26 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசுகள் இரண்டும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 76,51,640 ரூபாய் பரிசுகளாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,32,50,750 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,665வது மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 41, 44, 56, 75 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 41, 44, 56, 75 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசுகள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,02,54,840 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,05,52,698 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,616வது ஹந்தானலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ ராசியாக மீன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 20, 35, 53, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 20, 35, 53, 56 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசுகள் 18 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 95,80,520 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,54,009 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 882வது அத சம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 5, 1, 5, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 5, 1, 5, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுகள் 50ம் 2,50,000 ரூபாய் பரிசுகள் 2ம் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 4,70,640 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 575வது ஜெயலலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 6, 9, 4, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 6, 9, 4, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசுகள் 2ம் 50,000 ரூபாய் பரிசுகள் 40ம் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,93,360 ரூபாய் பரிசுகளாக வழங்கப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கும்?

உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் சந்தோஷ் அரள் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது சந்தோஷ் அரள் நிகழ்ச்சி. அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க முகநூல் வழியாக இனிமையான காலை நேர வணக்கம் சப்புமல் கந்த பெரிய குறியானிகளிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நான் கொழும்பு 14 நந்தினி, நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்று எனது மகள் விஷாலினி 9வது பிறந்த தினத்தை கொண்டாடுறாராம். அவரை குடும்ப உறவுகள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க கெரோலினா ஆகாஷ். வசந்தமேஃபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாளில் சுபகாரியங்கள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் என்று பிரசாந்த் ராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பசறையோரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சண்முக சுந்தரம் மதுரையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்று பிறந்த நாள், சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் என்று பரமானந்தன் கிளவட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. காலை நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று வெள்ளவத்தையிலிருந்து நிலானி, கருணையா, புஷ்பா, ரிச்சி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனைத்து வசந்த உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி எட்டாம் பிடியவிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுசியா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பூனாகலையிலிருந்து ஜி சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் கடுவலையிலிருந்து மனு நிகழ்ச்சியோடு இணைந்து அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி கந்தப்பள்ளையிலிருந்து ஜூன், சித்திரன் மற்றும் மனைவி மல்லிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்த அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலைகத்தில் ஜி ஆர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்த உறவுகளே.

0: அழகான ஒரு காலை பொழுது சந்தோஷ சாரலுடன் ஆரம்பமானது. நன்றி ஆனந்தி நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நிரம்பி பொழுது காலை 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது.

0: அனைவருக்குமே அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழகான ஒரு புத்தமதி, ஒரு புதிய காலை பொழுது, 9வது மாதம், 12வது தேதி சனிக்கிழமை, ஒரு விடுமுறை நாள்ல சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 102.6 102.8 சிறுவர் உலகம் கிக்க ஆரம்பிக்க போறீங்க. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் GR உங்களுடன் இணைந்திருப்பேன். ஓகே குட்டீஸ், ரெடியா இருங்க. எழும்பாதவங்க எல்லாம் எழுமுங்க. இந்த பக்கம் வாங்க, அழைப்பேற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றன. 0112-2775-001 அதே போல 0112-2771 கலைப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் கூட வந்து நீங்க கமெண்ட் பண்ணி வச்சிருங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருமே. ஓகே, அதே போல நேற்று வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ண போறீங்க. ஏன்னா நேற்று ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, ஒரு பெரிய விடுமுறைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு லீவ், அதனால வீட்டுல இருப்பீங்க. நேற்றெல்லாம் என்னெல்லாம் குடும்பத்தனம் பண்ணீங்க, வீட்டுல எல்லாம் என்னென்னலாம் செஞ்சீங்க, ஃப்ரெண்ட்ஸோட என்னெல்லாம் பேசினீங்க அப்படிங்கறது கூட ஷேர் பண்ணலாம். சோ எழும்பாதவங்க எழும்புங்க, டெய்லி எழும்பிருப்பீங்க நினைக்கிறேன் குட்டீஸ் எல்லாம். சோ 10 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம் 102.6 102.8 உங்க வசந்தத்தின் சிறுவர் உலகம். ஓகே, நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல யார கூட பேச போறோம் அப்படிங்கறதுக்கு முதல்ல ஒரு அழகான ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் எப்பவுமே கடைசி டேபிள தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். ஓகே, டீச்சர் கேள்வி கேட்டா கூட பதில் தெரியாது, எல்லாருமே சிரிப்பாங்க. எப்பாவது டீச்சர் படிச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கடைசி டேபிள இருக்கிற அந்த பையனை பார்த்து கேள்வி கேட்கும் போது அவன் தெரியா டீச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் முழிச்சிட்டு இருப்பான். அப்போ எல்லாருமே அவனை பார்த்து சிரிப்பாங்க. ஒரு சின்ன கேள்விக்கு கூட விடை சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் டீச்சர் அவன் கிட்ட போயிட்டு நீ ஏன் முயற்சி பண்ணல அப்படின்னு கேட்கும் போது அவன் சொன்னா, எனக்கு வராது, நானே நினைச்சிட்டேன் டீச்சர், இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னால முடியாது அப்படிங்கறத டீச்சர்ட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்போ டீச்சர் அவனுக்கு தினமும் ஸ்பெஷலா கிளாஸ் எடுத்தாங்க. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்து அவனுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சோ அவன் 6 மாசத்துல அவன் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா இருந்தான். சோ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வராதுன்னு நாம நினைக்கவே கூடாது. முயற்சி பண்ணா எல்லாமே சக்சஸ் தான் இல்லையா? ஓகே, நம்ம படிக்க முடியாது, இந்த மேக்ஸ் வராது, இந்த இங்கிலீஷ் வராது அப்படிலாம் நாங்க நினைக்கவே கூடாது, இந்த ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையுமே இறங்கி களத்துல விளையாடினோம்னு சொல்லி சொன்னா எல்லாமே சக்சஸ் தான். இப்ப நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலர் சைடன் வந்திருக்கிறாரு, பேசலாம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், குட் மார்னிங், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன சொல்லி காட்ட போறீங்க? பாடி காட்டுங்க.
2: காக்கை பாட்டு பாடுவே, காலை நேரம் விரிந்தது, தூக்கம் போதும் தம்பியே, சோம்பல் ஏதோ எழுந்தது, தூக்கம் கொண்டு உழைத்திட்டேன், உயர்ந்த வாழ்வு கிடைத்திடும், தூக்கம் மிகுந்த சோம்பலால் சுவண்டு போகும் வாழ்க்கையர், தூக்கள் மீது கும்பலாய் புதிய தேனை உண்டவே, தூக்கள் குடும்பம் மலையில் பார்க்கின்ற தூக்கம் ஏவிடா, தாரை தாரையாகவே செலுத்தினாமல் எழுப்புங்கள், உரமானே உழைப்பு சிட்டும் மலகிவிட்டார், சென்றால் காலையில் சீக்கிரம் எழுந்திடு, குன்ற காடம் படித்திடு, உயர்ந்த அறிவை பெற்றிட்டு, வளர்ந்த பின்னர் நீ வாலிபன் கையடைந்ததும் தங்கிடாமல் உழைத்திடு, தக்க வாழ்வு கிடைக்குமே.
0: ஓகே ஓகே, வா வா, சூப்பர், நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: டீச்சர்.
0: ஓகே, டீச்சர் பேர் என்ன?
1: நிர்மலா டீச்சர்.
0: ஓகே, அவங்கள ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்குங்க.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
1: சயின்ஸ்.
0: வா, சூப்பர். ஓகே ஓகே, சூப்பர். நாம அடுத்த முறை மீட் பண்ணலாம், இப்போ பாடல் கேட்கலாம். யாரெல்லாம் இருக்கறாங்க உங்களை சுத்தி?
1: அம்மா, அபிராமிகா.
0: ஓகே.
2: அப்பா பேரு மோதிலால், தாத்தா பேரு அம்மா சீகா,
0: ஓகே,
2: சித்தி பேரு தனமணி.
0: ஓகே, எல்லாருக்கும் பாடல் கேட்கலாம். நன்றி,
2: நன்றிங்கா,
0: பாய். ஓகே, இதே போல நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க, பேசலாம். ஓகே, இப்ப பாடல் கேட்கலாம்.

60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: டிக் டிக் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் டி இமான் இசையில் கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம் 102.6 102.8 உங்க வசந்தோடு கிடைந்திருக்கலாம். இணைந்திருக்கலாம். அழைப்பேற்படுத்துங்க. 10 மணி வரைக்கும் நீங்க கேட்டுட்டே இருக்கலாம் உங்க வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு நாவலப்பீட்டில இருந்து தேஜா வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் அக்கா.
0: குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: சொல்லி காட்ட
1: போறீங்க? ஒரு ஊர்ல வாத்துக்காரர் வாழ்ந்து வந்தாராம். ஒரு அதிசயவாத்தை கண்டாராம். அந்த அதிசயவாத்து ஒவ்வொரு நாளைக்கும் பொன் முட்டைய உடுறத கண்டாராம். எனக்கு ஒரு முட்டை பத்தாது, எனக்கு என்ன நாளைக்கு நிறைய முட்டை வேணும்னு சொல்லி அந்த வாத்தை வயிற்ற கிழிச்சாராம். அந்த வயிற்ற கிழிச்சு பார்க்கும் போது ஒரு முட்டை கூட இல்லையா, இந்த ஒரு முட்டை கூட இல்லன்னு அவரு கவலைப்பட்டாராம்.
0: அவ்வளவுதான். இதுல இருந்து என்ன விளங்குது? பேராசை பெருநட்டம். நிறைய முட்டை வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு முட்டை தந்த வாட்டை வந்துட்டு அவரு அதாவது வயிற்று கிழிச்சு பார்த்ததுனால எந்த முட்டையும் இல்ல. ஓகே, நல்ல கதை. சூப்பர். யாரு தங்கச்சிட்டு கொடுங்க. அதிஷ்டா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஸ்கூலுக்கு எல்லாம் ஒழுங்கா போறீங்களா?
1: ஓகே.
0: நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: கிரேட் 2.
0: ஓகே, சூப்பர். உங்களுக்கு பிடிச்சது என்ன?
1: பாட்டு.
0: சரி, பாடி காட்டுங்க.
1: தேவல் அழகு தேவல் சிவப்பு நீங்கள் ஆபரை கொண்டு குப்பையை அழகை அழகில் குளிக்கும் தேவல் முறை எல்லாம் எழுப்ப உதவுகின்ற சேவல் கூரை மேலே ஏறியே கூடி மயிலும் சேவலாம் கொண்டையதை ஆற்றியே கொக்கரக்கோ எழுதியும் சண்டை போட முட்டடி சாகும்பதை போச்சிடும்.
0: வா வா, சூப்பரா இருந்தது அதிஷ்டா, நல்லா இருந்தது. யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: ஓகே, அம்மோட பேரை சொல்லுங்க.
1: நிசாந்தி.
0: ஓகே, வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க?
1: 5 பேர்.
0: ஓகே, எல்லார பேரையும் சொல்லுங்க, பாட்டு கேட்கலாம்.
1: அக்கா வாழ்த்துக்கள் பா.
0: அப்படிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர். எல்லாரும் சேர்ந்து என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க அக்காக்கு?
1: பைக்கை.
0: வாவ், சூப்பர் அக்கா. ஹாப்பி தானே?
1: என்ன அண்ணாவும் போன வருஷம் பாஸ்.
0: அப்ப என்ன, நீங்களும் பாஸ் ஆவீங்க. உங்களுக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. சரியா?
1: சரியா.
0: ஓகேடா, பாய். எல்லாருக்கும் பாட்டு கேட்கலாம். சைவம் திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷ் குமாருடைய இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேளுங்க.

அழகு அழகு எல்லாம் அழகுதான். சிறுவர்கள் கூட சேர்ந்தா எல்லாமே அழகுதான். நம்ம வசந்ததின் சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது காலை 8:30 நிமிடம்.

0: உலகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: சிறுவர் உலகம்
3: கூட மட்டும்தான்.

0: யோசிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால ஐயோ நாளைக்கு எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையும் அந்த ஒரு டென்ஷனும் இருக்கும். இருந்தாலும் நீங்க நல்லா படிச்சாத்தா அதெல்லாம் செய்யத்தான் வேணும். ஓகே, சின்ன வயசுல அதெல்லாம் கடந்து வந்தாத்தா இன்னொரு இடத்துல நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அது பியூட்டிஃபுல்லான மெமரியா இருக்கும். நல்லா படிக்கணும், அது நேரத்துல கிளாஸ் கட் பண்ண கூட டைமுக்கு போங்க, நல்லா படிங்க, பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையாடுங்க. கிளாஸ் கட் அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துக்கு கட் அடிங்க, தொடர்ச்சியா கட் அடிக்காம. ஓகே, வீட்டுல நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சது செய்யுங்க, பிடிச்சது சாப்பிடுங்க. அதே நேரத்துல நம்மளுக்கு பிடிச்ச விஷயமான படிப்பையும் நாங்க விட்டு கொடுக்க கூடாது. எதிர்காலத்துல அது எங்களுக்கு ஒரு எவ்வளவு பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கு. டாக்டரா, இன்ஜினியரா, லாயரா, ஒரு நல்ல டீச்சரா நாங்க வருவோம். அந்த நேரத்துல நாங்க ஒரு கெத்தா ஒரு ஒரு ஸ்மார்ட்டா நாங்க டிராவல் பண்ணும் போது அது எங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? இங்க பாருங்களேன், இவங்க வந்துட்டு சின்ன வயசுல இப்படி எல்லாம் விளையாடினாங்க, ஆனா இன்னைக்கு டாக்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெமரியை நாங்கள் எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அப்பப்போ விளையாடணும், எல்லாம் செய்யணும் தான் வேணும், விளையாட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது. விளையாடுங்க, இறங்கி களத்தில் நல்லா விளையாடுங்க. ஓகே, இந்த தொலைபேசியிலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன், வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோனை ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி கிரவுண்ட்லேயோ இல்லை பக்கத்து வீட்டு பசங்க கூடயோ விளையாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டெல்லாம் விளையாடுங்க. இப்போ எங்க கூட பேசுகிறதுக்கு சிறுவர் உலகத்தில் யாரு அப்படின்னு சொன்னால் நாவலப்பட்டியிலிருந்து தேஜா வந்திருக்கிறாங்க. Good morning.
1: Good morning, Akka.
0: Very good morning. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஸ்கூல் எல்லாம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துச்சுப்பா. நேத்துக்கா.
0: ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
1: நேத்துக்கா.
0: ம்ம்.
1: மெகிக்ஷா. அவங்க வந்து பாத்தேக்கா.
0: ம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணீங்களா? தேஜா.
1: ஏக்கா.
0: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசினீங்களா? இந்த விடுமுறை நாள நாள் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க, எங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கறதெல்லாம் வண்டி வண்டியா கதை சொன்னீங்களா?
1: ஆமாக்கா.
0: ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க? லீவ் கிடைச்ச நல்லமா, தொடர்ச்சியா ஸ்கூலே வைக்கணுமா? ஸ்கூலே வைக்கணும். அப்பா அப்பா லீவும் தரதான வேணும் இல்லையா? சரி தேஜா, எதுன மணிக்கு கேள்வி நீங்க? உங்களை மிஞ்ச வேற யாருமே இல்ல. வீட்டுல அப்படிதானே எல்லாரும் எழும்புவாங்க, இல்ல லேட்டா எழும்புவாங்களா? என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: நல்லா இருந்தது. நீங்க எப்பவுமே வந்தீங்கன்னு சொன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பீங்க, வேற லெவல். தேஜா, எதிர்காலத்துல என்னவா வரும் ஆசை உங்களுக்கு?
1: எல்லாருக்கும்
0: கேக்கலாம், நன்றி, பாய்.

0: எங்கிருந்து பேசுவீங்க? என்ன கிரேட் படிக்கிறீங்க? என்ன ரிசல்ட்
1: உங்களுக்கு?
0: வேற லெவல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நீங்க வெற்றி தான். சரி, இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகேடா, வெல்கம்.
1: பக்கத்து கிராமத்துக்கு சென்றதான் தன் நண்பனுக்கு பரிசளிக்கணும் என்று ஒரு பானை நிறைய தேன் எடுத்து கொண்டு போயிட்டோம். கொஞ்சம் வழியிலேயே மழை பெய்யலாம். மழையால ஒரு குகைக்குள்ள ஒதுங்கிட்டா. அங்க சிங்கமும் நிறைய அந்த குடத்துக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு யோசிச்சுட்டா. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சா, நாங்களும் மழைக்காக தான் ஒதுங்க வந்தோம், நீயும் வா என்று கேட்டியா. ஆடும் போனதான் சிங்கம் கேட்டுச்சாம், அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டுச்சாம். ஆடு சிந்து யோசிச்சு கொண்டு சென்னிச்சாம், இது ஒருவர் வலிமை பெற வேண்டும் என்ற மருந்து இருக்கு என்றாம். அதுக்கு சிங்கம் சொல்லிச்சாம், நான் வலிமை பெற வேண்டும், நீ அந்த மருந்தை எனக்கு தா என்று சொல்லிச்சாம். அதுக்கு சிங்கம் சொல்லிச்சாம், அந்த மருந்தை எனக்கு இப்பவே கொடு என்றியா. அதுக்கு ஆடு சொன்னதான், இதுக்குள்ள ஒன்றை சேர்த்தாதான் நம்ம வலிமை பெறுவோம் என்றியா. அப்படி என்ன சேர்க்க வேண்டும் என்று கேட்டுச்சா. நரியுடைய வாழை சேர்க்க வேண்டும் என்றா. அதுக்கு நரி சொன்னதா, ஐயோ ஐயோ சிங்க ராஜாவே, அப்படி என்ன வாழை சிங்கமும் அந்த பக்கமா ஓடிச்சா. நரியுமோட ஆடு இந்த பக்கமா தன் நண்பனை பார்க்க ஓடிச்சா.
0: கதை முடிச்சு. ஓகே ஓகே, நல்ல கதை, சூப்பரா சொன்னீங்க.
1: தங்கச்சின் கதைக்க போறா?
0: தங்கச்சின் கதைக்க போறாங்களா? சரி கொடுங்க. ஹலோ, உங்களோட பேர் என்ன தங்கச்சிட? ஹலோ, சரி ஓகே, எல்லாருக்காக நாங்க பாட்டு கேட்கலாம். நன்றி. சரி ஓகே, நாங்க இப்ப பாட்டு கேட்கறதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும். என்ன அப்படின்னு சொல்லுச்சுன்னா, வேதி விபத்துகள் தொடர்பாக மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய டேக் கேர் வேலை திட்டமானது இரண்டாம் கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீதி விபத்துக்கள்ல எதிர்காலத்தை குறைத்துக் கொள்வதற்காக எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாகத்தான் இந்த டேக் கேர் வேலை திட்டங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ITN, வசந்தம் FM, வசந்தம் டிவி, லக்கண்ட் FM அனுசரி கூட இந்த நிகழ்ச்சி திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பவுமே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்கலாம்.

0: தன்னையாரும் பத்மினியும் திரைப்படத்துக்காக சுவரான ஒரு பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது 8:48.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. வெட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
2: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: அபுலாசன்
4: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:00. இது நம்ம தியேட்டர்.

0: பெரிய திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. அடுத்த மடத்தியாலத்தோடும் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நன்றி யார். நிரம்பி பொழுது காலை 9:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய்.

0: செய்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் ஏற்பட்டுள்ள எல்னினோ காலநிலை தாக்கத்தின் காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 49,344 குடும்பங்களைச் சேர்ந்த 161,451 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் உள்ள 36 பிரதேச செயலக பிரிவுகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறெனும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமேல் மாகாணத்தின் சிறிய அளவிலான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடும். சில இடங்களில் 5 மில்லிமீட்டருக்கும் தாண்டிய ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: சவுதி அரேபியா மீதான அண்மைய ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈராக்கிற்கும் ஈரானுக்கும் இடையிலான ஷாலாம் ஷே எல்லைக்கடவையை மூடுமாறு ஈராக் உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. சவுதி அரேபியா மீதான தாக்குதலின் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை தேடி விரிவான அளவிலான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனது முக்கிய கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாய் பாதை மீது ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரியாத் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
1: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை.

0: நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம் பசங்க திரைப்படத்துக்காக. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 உங்க வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இரண்டாவது மணி தியாலத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 9:12 ஆகி கொண்டிருக்கிறது. 10 வரைக்கும் இணைந்திருக்கலாம் உங்க வசந்தத்தோடு, 102.6 102.8 இணைந்திருக்கலாம். டியூன் பண்ணி ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்க நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் வரும். அது மட்டுமல்ல, எங்களுடைய குட்டீஸ் என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கறதே நீங்க கேட்கலாம். www.vasanthamfm.lk அழைப்பின் வழியாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங். யார் இது? அபினேஷா. எப்படி இருக்கீங்க?
1: ஓகே.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே. என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: கிரேட் 5.
0: வாவ். இந்த முறை ஸ்காலர்ஷிப் எழுதினீங்களா? என்ன சொல்லி காட்ட போறீங்க நீங்க?
1: நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் பயமே காணுமே, அல்லாது நெஞ்சத்தார்க்கு ஈர்ந்த உபகாரம் நீர் இழுத்து பண்டு முளைப்பது அரிசியே, ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம் கொண்ட பேர் ஆற்றல் உடையார் ஆகாது வளவின்றி ஏற்ற கருமம் செயல் காண மயிலாட கண்டிருந்தவன் கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் கொள்ள சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாரா கட்ட கவி அச்சுக்குளத்தில் அரை நீர் பறவை போல் உற்றுளி தீர்வா உறவல்ல அக்குளத்தில் கொட்டியும் மாம்பழம் நிகழும் போலவே
0: நல்லா இருந்தது. யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மாவோட
0: பேர் என்ன? பாட்டு வருது. நன்றி. பாய். இதே மாதிரி நீங்களும் சுறுசுறுப்பா ஆக்டிவா எனர்ஜிக்கா வேற லெவல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க கட்டாயம் 102.6 102.8 உங்க வசந்த பக்கம் வாங்க, இணைந்து கொள்ளுங்க. நீங்க கேட்கலாம் சிறுவர் விளக்கம், அதுல ஜாயின் பண்ணுங்க. 10 வரைக்கும் நான் ஜிஆர் உங்களோட இணைந்திருப்பேன். 0-1-1-2-7-7-5-0-0-1 அதே போல 0-1-1-2-7-5-1-1-1 அழைப்பேற்படுத்தலாம், பேசலாம். ஓகே. இப்போ இந்த மனிதத்தில் முக்கியமான விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அடிக்கடி நினைவுபடுத்துறதுல தப்பே இல்லை. ஏன்னா நாங்க சரியா அந்த வீதி விதிமுறைகளை கடைபிடித்தா மட்டும்தான் வீதி விபத்துக்கள்லேருந்து கொஞ்சமாக தவிர்த்து கொள்ளலாம். ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, கிளாஸ் எல்லாம் போகணும், அப்புறம் நிறைய ட்ராவலிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பசங்களில் வந்துட்டு உரிய நேரத்தில் கிளாஸ்ல கொண்டு விடணும், ஸ்கூல்ல கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சு எழும்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உரிய நேரத்துல போகணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேக வேகமாக வாகனத்தை ஓட்டிட்டு போவோம். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஒரு வாகனத்தை முந்திட்டு போகும்போது எல்லாம் கூட நிறைய விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிற வீதியில அழகா அவங்களுடைய பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு சைடாக, அந்த நேரத்துல கூட இந்த வாகனம் வந்துட்டு வேகமாக போற வாகனம் வந்துட்டு அவங்களை கூட மோதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த வீதி விதிமுறைகளை நாங்க சரியாக கடைபிடிக்கணும். இப்ப இருக்கிறவங்க சரியா கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை தெளிவாக கடைபிடித்தால் மட்டும்தான் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும். எனவே ஜனாதிபதியினுடைய நேராடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்காவின் வேலை திட்டத்தோடு இணைந்து டேக் கேர் வேலை திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலைகள் ஆரம்பிச்சாச்சு. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடசாலைகளில் இந்த வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வீதி விதிமுறைகள் வெளிப்பட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. எனவே சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ITN, வசந்தம் FM, வசந்தன் TV, லக்கன் FM அர்ச்சனையுடன் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்க எப்பவுமே பாதுகாப்பாக உங்களுடைய பயணங்களை ஆரம்பிக்க வேண்டும்.

0: இந்த பாடல்ல வந்த மாதிரி தான் சில வீட்டுல அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இல்லாண்டா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இல்லையா. சில வீடுகள்ல ரெண்டு பேருமே ரொம்ப அன்பா இருப்பாங்க. சோ சுவரான ஒரு பாடல் வத்திக்குச்சி திரைப்படத்துக்காக எம் ஜிப்ரானுடைய இசையில் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து மணிந்திருக்கலாம் சிறுவர் உலகத்தோடு. நேரம் 9:24.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
4: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
5: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
4: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை.
3: எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
6: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
3: ஜேசினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இருக்கும் செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

0: அழகிய திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. இளையராஜாவினுடைய இசையில் தொடர்ந்து மணிந்திருக்கலாம். சிறுவர் உலகத்தோடு நேரம் இப்பொழுது 9:31.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: ஒலிது பாடல் அது ரெட் திரைப்படத்துக்காக தேவாவின் செயல். நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. எல்லா குட்டீஸுக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். நிறைய இடங்கள்ல நிறைய குட்டீஸை பார்த்துருக்கிறேன் இந்த பாடல்ல அதிகமாக பாடிக்கொண்டே இருப்பாங்க. சரி ஓகே, நீங்க 102.6 102.8 உங்க வசனத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அழைப்பேற்படுத்தலாம் 0112 2505 0012 அதே போல 0112 2505 1111 அழைப்பேற்படுத்துங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Good morning.
1: Good morning.
0: Good morning. யார் இது? ஃபாத்திமாவா?
1: ஃபாத்திமா.
0: ஓகே ஓகே. என்ன கிரேட் படிக்கிறீங்க? ஓகே ஓகே. ரொம்ப சத்தமா பேசுங்க ஓகேவா? ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடலையா?
0: சரி, பசிக்கலையா உங்களுக்கு? ஓகே ஓகே. அப்ப நல்ல குட் கேர்ள். நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க
1: இன்னைக்கு?

வழிமுறைகளை அழகா சொல்லிருந்தீங்க. ரொம்ப சூப்பர். வாழ்த்துக்கள். பாட்டு கேட்கலாமா? ஓகே. யாரெல்லாம் இருக்கிறாங்க, பேரு சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் பேசலாம். வீதி விதிமுறைகளை பத்தி அழகா சொல்லிருந்தாங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது இருக்கும் இல்லையா, அதையும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம். சூப்பரா இணைந்து கொள்ளலாம். ஓகே, இந்த பக்கம் வாங்க. வசந்தத்தை டியூன் பண்ணி நீங்க கேட்கலாம். 102.6 102.8 வசந்தோடு கிடைந்திருக்கலாம். இருக்கலாம். இப்ப பாட்டு கேட்கலாம். ஒலிக்கும் பாடல் இது, என்னை அறிந்தால் திரைப்படத்துக்காக. சூப்பரான ஒரு நல்ல பாடல் கேளுங்க.

0: நமவாசகத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 9:46.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்புக்குட்டீசுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் டாப் சாட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குங்களுடன் சிவானி இணைந்திருப்பாங்க. விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியூன் மக்களே, ஹாப்பி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பொலன்னறுவை மாவட்ட விவசாயிகள் பேரணி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று மாலை 4 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. விவசாயிகள் மற்றும் விவசாயத்துறையை மையமாக கொண்டு பொலன்னறுவை பேரணி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களின் ஆட்சி ஈராண்டு பலம், அனைவருக்கும் முன்னேற்றம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹங்வல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜால்தர பகுதியில் கழனி கங்கையிலிருந்து அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஹங்வல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: பிரான்சின் வடக்கு பகுதியில் பயணிகள் ரயில் ஒன்று தடம் புரண்டதில் 44 பேர் காயமடைந்துள்ளனர். ரயிலில் சுமார் 180 பேர் வரையில் பயணித்த நிலையில் காயமடைந்தவர்களில் 18 வயதான பெண் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மீட்புப் பணிக்காக தீயணைப்பு மற்றும் அவசரகால மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். டாப் சாட் நிகழ்ச்சியோடு உங்கள் வார இறுதியை இன்னும் இனிமையாக்க காலத்தோடு மறக்க முடியாத பாடல்களோடு வந்திருக்கிறது நம்முடைய டாப் சாட் நிகழ்ச்சி. 90களினுடைய இறுதியில இருந்து 2000களுடைய தொடக்கம் வரைக்குமே நம்முடைய நினைவுகளோடும் காதலோடும் கொண்டாட்டங்களோடும் பயணித்த பாடல்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்காக அணிவகுத்து அப்படியே வந்து கொண்டே இருக்கும். கடந்த வாரம் பாத்தீங்கன்னா 5 இடங்கள்ல வந்து சூப்பரான பாடல்கள், நம் மனதை கவர்ந்த பாடல்கள் எல்லாமே இருந்தது இல்லையா? இந்த வாரமும் அந்த பாடல்கள் எல்லாம் அதே இடத்துல இருக்குதா இல்லைன்னு சொன்னா, எந்தெந்த பாடல்கள் முன்னேறி இருக்குது, எந்தெந்த பாடல்கள் பின்னோக்கிய சென்றிருக்குது, அதே போல புதிதாக முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்னென்ன, இப்படி அந்த நிறைய கேள்விகள் உங்களுக்காகவே இருக்கும் இல்லையா? உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் நமக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் இந்த வாரமும் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில வரப்போகுதா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அதே எதிர்பார்ப்போட இன்னும் கொஞ்ச நேரத்தில் காத்துக்கொண்டே இருங்க. ஒழுக்க விற்கும் பாடலை தொடர்ந்து இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில வந்து எந்தெந்த பாடல்கள் போட்டியிட போகுது, யார் இசையமைத்த பாடல்கள் போட்டியிட போகுது, உங்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் இந்த லிஸ்ட்ல இருக்குதா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஒழுக்க விற்கும் பாடலை தொடர்ந்து அது எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கொள்வோம்.

வருஷமெல்லாம் வசனம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கிறது. நீரும் காலை 10 மணி கடந்து 15 நிமிடமாகவே இந்த வழி டாப் சார்ட் நிகழ்ச்சியில. இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில எத்தனை எந்திரம் பாடல்கள் இருக்குது, இந்த பாடல்கள் போட்டியிட போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வியோடு எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில வந்து போட்டியிடுகின்ற அந்த 15 பாடல்களையும் இப்ப நாங்க கேட்கலாம்.

0: நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் தான் அடுத்து ஒலிக்க போகுது. ஜீன்ஸ் திரைப்படத்தினுடைய இசை முழுவதுமே பாத்தீங்கன்னா 90களினுடைய இறுதியில இருந்து ஒரு புதிய இசை அனுபவத்தை கொடுத்திருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில தான் இப்ப நாங்க இந்த வாரம் டாப் சேட் நிகழ்ச்சியில் 15வது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடலாக காலம்பஸ் காலம்பஸ் பாடல் வந்து கேட்க போறோம். இந்த பாடலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இடம்பெற்ற இந்த பாடல் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் இந்த வாரம் 15வது இடம்.
1: This week number 15.

கடந்த வாரம் முதல் 5 இடங்களுக்கு இருந்த ஒரு பாடல் இந்த வாரம் வந்து 14th இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் இல்லையா. இருந்தாலும் கூட எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பாடலோட ஃப்ரெஷ்னஸ் வந்து இப்போ வரைக்குமே குறையல அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவரை மீண்டும் மீண்டும் நினைக்க வைக்கும் காதல் உணர்வை மையமாக கொண்ட இந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்னி தான் இசையமைத்திருப்பாங்க. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் தான் இப்போ நாங்கள் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்கு ஹரிகரன் மற்றும் அரணியின் குரல் வந்து இன்னுமே ஒரு அழகான ஒரு இசையை வந்து வழங்கியிருக்கும், அழக பாடியிருப்பாங்க இந்த பாடலை. கடந்த வாரம் முதல் 5 இடங்களில் இருந்த பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துக்காக இடம்பெற்ற திரும்ப திரும்ப பார்த்து பாடல் இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் 14th இடத்தை பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் உங்களுடைய ஓட்களை வழங்கலாம். முதல் 5 இடங்களில் பிடிக்க போகிற பாடல்கள் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களை போலவே எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கடந்த வாரத்தில் வந்து முதல் 5 இடங்களில் பிடித்த பாடல்கள் இந்த வாரம் பின்னோக்கி வந்திருக்கும் போது அப்போ அந்த முதல் 5 இடங்களில் பிடிக்க போகிற பாடல் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்பவுமே இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க மக்களை 0 5 0 0 1 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0

0: மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS க்ரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: This week number 13.
1: இந்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில் 13வது இடத்தை பிடித்துக் கொண்ட பாடல் இது. பரத்வாஜ் இசையில் உருவான இந்த பாடல் பாத்தீங்கன்னா எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா பாடியிருப்பாங்க. இந்த பாடல் பாத்தீங்கன்னா அமர்கலம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல். சத்தம் இல்லாத பெயரில் எப்படி சத்தம் இல்லையோ அதே போலவே இந்த பாடல் வந்து கேட்கும் போது ஒரு மனதுக்குள்ள அப்படியே போயிட்டு ஆழமா பதிந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம். இந்த வாரம் நாம டாப் சேட் நிகழ்ச்சியில் 13வது இடம் இது அமர்கலம் திரைப்படத்துக்காக.

சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். காலை 10:37 ஆயிக்கொண்டு நேர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய தெரிவில் இந்த வாரம் முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கால் பண்ணி அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாங்க. யட்டியாந்தோடிலிருந்து சரோஜி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அவங்க சொன்ன பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் மல்லிகையை மல்லிகையை மாலையிடும் மன்னவன் யார் சொல்ல, அந்த பாடல் தான் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம யட்டியாந்தோட்டிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு அவரும் அதே பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்கிறாரு. இதே போல பாத்தீங்கன்னா, அன்பான வணக்கங்களோடு பகவந்தலாவிலிருந்து ரேகா வந்திருக்கிறாங்க. அவங்க கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முதலிடத்தை வந்து இந்த வாரம் கில்லி திரைப்படத்துக்காக இடம் பெற்ற கொக்கர கொக்கரக்கோ அந்த பாடல் தான் பிடிக்கும், அதுல எவ்விதமான மாற்றுக்கத்துக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தீவிரமான விஜய் ரசிகர் நினைக்கிறேன். அதே போல இனிமையான வணக்கங்களோடு இங்கிருந்து ரவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாடல் முதலிடம் பிடிக்கும், இரண்டாவது இடம் வந்து வெண்ணிலவே வெண்ணிலவே, முதலிடம் வந்து முதல் கனவே அப்படின்ற மாதிரி அவருடைய தெரிவுகளையும் அப்படியே வகந்திருக்கிறாரு. வயிற்றுக்கு தொடர்ச்சியா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரவி உங்களுடைய தெரிவுல இருக்கிற பாடல்கள் முதல் 5 இடங்கள் பிடிக்குதா அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே போல ஆரம்ப இதிரத்தினம் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சிலத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாரு. வயிற்றுக்கு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு முதல் 5 இடங்கள் பிடிக்க போற பாடல்கள் என்ன என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறீங்க. இப்ப நாங்க இந்த வாரம் எந்தெந்த பாடல்கள் போட்டிடுது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை கேட்டுட்டு வரலாம்.

ரைட், ஓகே. 15 பாடல்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பாடல பாத்தீங்கன்னா 3 பாடல்கள் அப்படியே நிகழ்ச்சியை வந்து ஒழித்து ஓய்ந்திருக்குது. மீதம் இருக்கிற பாடல்கள்ல வந்து நீங்க எந்தெந்த பாடல்கள் முதல் 5 இடங்களை பிடிக்க போகுது அப்படின்றத சொல்ல போறீங்க. இப்ப நாங்க இந்த வரும் டாப் சேர்ட் நிகழ்ச்சியில் 12வது இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இந்த பாடல் பாத்தீங்கன்னா இந்தியன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல். 1996 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான பாடல். நம்ம இசை புயல் ஏ ரகுமான் இசையில ஹரிஹரன் மற்றும் ஆரணி குரல்ல உருவான இந்த பாடல் பாத்தீங்கன்னா 90களின் இசையில இருந்த ஒரு புதுமையான ஒளியையும் வேகத்தையும் நமக்கு அப்படியே நினைவுபடுத்திருக்கும். அந்த காலத்துல தொலைபேசி என்பது இன்றைக்கு இருப்பது போல எல்லோருடைய கையிலும் இருந்த ஒன்று இல்லை இல்லையா? அதனால டெலிபோன் மணி போல என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலுடைய கற்பனை கூட அன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் ஒரு புதுமையான இருந்திருக்கும் அப்படின்னு விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை இந்த பாடல பத்தி மிக முக்கியமான ஒரு விடத்தை நான் சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் முதல் 5 இடங்களுக்குள் இருந்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா இந்த வாரம் 12வது இடத்துல இருக்குது. ரைட், ஓகே. இந்த பாடல் நாங்க இப்ப கேட்டுட்டு வரலாம். This week, number 12.

வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 11வது இடம் இது. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில வந்து 11வது இடம். நிறைய பேர் வந்து இந்த பாடல் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரைட், ஓகே. தேவாவினி செய்ய சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல வந்த இந்த பாடல் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 11வது இடம்.

வசந்த மகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் கிரிஷ். ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடுறது உன்னாலே உன்னாலே திரைப்படம்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. This week number 10.

இதோ கடந்த வாரம் நம்முடைய டாப் சேட் நிகழ்ச்சியில் முதலிடத்தை பிடித்த மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் இந்த வாரம் 10வது இடம். போட்டி ரொம்ப டஃபா இருக்கு இல்லையா? முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்பதான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா? இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் மின்சார கனவு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்

0: அழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: அனைவருக்கும் அறிவித்தல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் பணியாற்றும் மூன்று மாலுமிகளை மாற்றுவதற்கான ஈரான் அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் பாராளுமன்றத்தில் விடுத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இந்த விடயங்களை தெரிவித்தார். இந்த நடவடிக்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளின் ஊடாக முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் திட்டமிட்ட குற்ற கும்பல்களினால் 6 குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் 3 தாக்குதல்கள் கல்கிசை போலீஸ் பிரிவிற்குள் இடம்பெற்றுள்ளமை
3: சுட்டிக்காட்டத்தக்கது.
4: வடகொரியா பல பிளாஸ்டிக் ஏவுகணைகளை பரிசோதித்துள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பை நோக்கி இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தென்கொரியா ராணுவம் தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் ராணுவ நடவடிக்கைகளை கண்காணிப்பும் பணிகளை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: சொக்கத்தங்கம் திரைப்படத்தாக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்து சென்றிருந்தது. கடந்த வாரம் வந்து முதல் 5 இடங்களுக்குள்ள இருந்த பாடல் வந்து இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சியில் வந்து 9வது இடத்தை பிடித்திருக்குது. ரைட், ஓகே. இப்ப நாங்க வந்து மீதம் இருக்கிற பாடல்களை பத்தி பார்ப்போம். ஜோடி திரைப்படத்துக்காக வெள்ளி மலரே, முதல் கனவை மஷ்ணு திரைப்படத்துக்காகவும், அதே போல அழைப்பாயுத திரைப்படத்துக்காக சிநேகிதனே பாடலும், சில்லன் ஒரு காதல் திரைப்படத்துக்காக நியூயார்க் நகரமும், அதே போல அன்னியின் திரைப்படத்துக்காக காதல் யானை, அதே போல சந்தோஷ் சுப்பிரமணியன் திரைப்படத்துக்காக அடடா அடடா, அதே போல கஜினி திரைப்படத்துக்காக ஒரு மாலை, அதே போல கில்லி திரைப்படத்துக்காக இந்த பாடல்கள் தலைவர் சில முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றத சொல்ல போறீங்க. இப்ப அவங்க பேசுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள்?
0: சந்தோஷமா இருக்கிறேன். அருள்மொழி, சொல்லுங்க, இந்த வாரம் 15 பாடல்கள் அப்படியே இருந்துச்சு. இந்த 15
1: பாடல்கள் இனிமே எல்லா பாடலையும் எனக்கு வெள்ளி மலரே,
0: வெள்ளி மலரே வந்த உடனே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? வெள்ளி மலரே
1: கடல் சூப்பர் பாடல் வேலை இல்ல
0: முதல் எடுத்து பிடிக்கிட்டான்றத நாங்க வெயிட் பண்ணி பாப்போம் இல்லையா? ரொம்ப நன்றி. மறக்காம 8வது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1999 வெளியான ஜோடி திரைப்படத்திலிருந்து வெள்ளி மலரே பாடல் இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் மகாலட்சுமி ஐயர் சேர்ந்து பாடியிருப்பாங்க. காதலோட இனிமையான இனிமையையும் அந்த உணர்வையும் வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லும் ஒரு பாடல் கூட சொல்லலாம். 90களில் இறுதியில வெளியானாலும் கூட இன்று இந்த பாடலை கேட்கும் போதும் அந்த காலத்து இசை உலகம் நம்முடைய நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சியில் 8வது இடம் வெள்ளி மலரே.
2: This week number 8.

0: ஜோடி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது டாப் சேர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் காலை 11 மணி கடந்து 19 நிமிடம்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
2: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 011 9 79 76 38.
3: மகோற்சவெருமிழா 13ஆம் திகதி
4: ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
5: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
6: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.

0: இடங்களுக்குள்ள புதுசா இடம்பெற்ற பாடல் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும் இல்லையா? இதுதான் இப்போ எல்லோருக்குமே இருக்கிற பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. குறிப்பா இந்த வாரம் போட்டி ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துக்குமே பாடல்கள் மாறி மாறி போட்டி போடுற மாதிரி இருக்குது. இந்த பரபரப்பான முதல் 5 இடங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இமீதம் இருக்கிற பாடல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அலைப்பாயுதே திரைப்படத்துக்காக சிநேகிதனை பாடல், அதே போல சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துக்காக நியூயார்க் நகரம், அதே போல அன்னியின் திரைப்படத்துக்காக காதல் யானை, சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக அடடா அடடா, கஜினி திரைப்படத்துக்காக ஒரு மாலை இளம் வெயில் வேணும் அந்த பாடல், அதே போல கில்லி திரைப்படத்துக்காக கொக்கர் கொக்கருக்கோ, இந்த பாடல்கள் தான் இப்ப மீதமா இருக்குது. இந்த பாடல்களை முதல்ல 5 இடங்கள்ல படிக்க போற பாடல் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்பவுமே அதிகமா இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பாடல்கள்ல உங்கள் மனம் கவர்ந்த முதல் 5 இடங்களை படிக்கக்கூடிய பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. 0312-775-0031, அதே போல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று வசனம் முடிய உத்தியோகபூர்வமான பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா இந்த வாரம் போட்டியிடுகின்ற டாப் சேட் நிகழ்ச்சிக்கான பாடல்கள் வந்து அங்க தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர் கீழே உங்களோட கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்க. இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம். சந்தோஷமான வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க?
1: நேரத்துல
0: வெளியான ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து நியூயார்க் நகரம், நம்ம இசை புய ஏ ஆர் ரகுமான் இசையில அவரே பாடிய ஒரு இனிமையான பாடல் இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் 6வது இடம் நியூயார்க் நகரம்.

0: செல்லின ஒரு காதல் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். ஆறாவது இடத்துல இந்த பாடல் அப்படியே சிறப்பா ஒழித்து ஓய்ந்திருக்குது. ஆனா இப்பதான் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சி இன்னும் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த வாரம் முதல் 5 இடங்களுக்குள்ள இருந்த பாடல்கள் இந்த வாரம் அப்படியே ஒவ்வொரு இடங்களுக்கு போயிருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குள்ளயுமே இருந்தது இல்லையா? ரைட், ஓகே. இப்போ நாங்க இந்த வாரம் முதல் 5 இடங்களுக்குள்ள இருக்கிற பாடல் அப்படின்ற கவுண்டினுக்குள்ள வரப்போறோம். மாதவன் ஷாலினி நடிப்புல வெளியான அலைப்பாய்து திரைப்படத்துல இருந்து நம்ம இசைப்புயல் ஏ ஆர் ரகுமான் இசையில வைரமுத்து அவர்களுடைய கவி வரிகள்ல சாதனா சகம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே பாடல் இந்த வாரம் வந்து நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிக்கும் போது இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோருக்குமே காலம் கடந்தும் இன்னுமே மனதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல்ல இந்த பாடல் போது நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் இந்த வாரம் 5வது இடம் மலைப்பாயிர திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்.
1: This week, number 5.

ஒவ்வொரு இடமும் முக்கியம் தான் இல்லையா? குறிப்பா முதல் ஐந்து இடங்களுக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இப்போ இன்னுமே அதிகமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மீதமாக பாத்தீங்கன்னா அன்னியன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அதே போல சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக ஒரு பாடல், கஜினி திரைப்படத்துக்காக ஒரு பாடல், கில்லி திரைப்படத்துக்காக ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு மீதமாக நான்கு பாடல்கள் இருக்கிறது. இந்த நான்கு பாடல்களையுமே உங்கள் மனம் கவர்ந்த ஒரு பாடல் தான் முதலிடத்தை பிடிக்க போகுது. அப்படியே இருந்தால் அந்த பாடல் உங்கள் சாய்ஸ்ல இருக்கணும், உங்கள் தெரிவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்களா இருந்தால் இந்த நான்கு பாடல்ல முதலிடத்தை பிடிக்க போகிற பாடல் அப்படி என்ன அப்படின்றத நீங்க தொடர்ந்து கால் பண்ணி சொல்ல போறீங்க. 0712-2-7501 ஆகிய இலக்கங்களுக்கு அதை பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று வசனம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமா பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா அங்க டாப் சாட் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருக்கோம். அந்த போஸ்டருக்கு அவர்கள் லைக் பண்ணிட்டு அப்படியே

0: ஜெரால்டு இசையில நகுல் மற்றும் நெல்சன் பாடியிருப்பாங்க. ரொம்பவுமே ஒரு இனிமையான பாடல். இந்த பாடல் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா. இந்த திரைப்படமும் கூட ஒரு சூப்பரான திரைப்படம். எந்த காலத்துல பார்த்தாலும் ஒரு சலிக்காத திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துல கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்பவுமே ஒரு இனிமையான பாடல். எல்லோருடைய பிளேலிஸ்டையுமே எப்போதும் கூடிய ஒரு பாடல்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் நாம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய பாடல் இது. அன்னியின் திரைப்படத்திலிருந்து காதல் ஜானே.
1: This week, number 4.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
2: சொல்ல விளாசர்
3: என் வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சேன், ஆனா படிக்க இல்ல.
2: கல்வியா செல்வமா வீரமா
3: அந்த மூணும் சேர்த்து ஓணும்னா நான் தான் படிக்கல. இந்த புள்ளவளாவது நல்லா படிக்கணும், என்ன செய்யணும் நானா?
2: காலமா 10 மணிக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே வெண்மதி வெண்மதி
1: ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து வசனமிகமின் மதிய நேரப்பதான செய்தி இருக்கையோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: பொலன்னறுவை மாவட்ட விவசாயிகள் பேரணி ஜனாதிபதி தலைமையில் இன்று மாலை 4 மணிக்கு. பொது போக்குவரத்தினை மக்கள் சௌகரியமான தெரிவாக மாற்றுவதே அரசின் இலக்கு என்கிறார் பிரதமர். எல்னினோ காலநிலை தாக்கத்தால் நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு பாதிப்பு. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் கவனம். வடகொரியாவின் ஏவுகணை சோதனை, அவசர ஆலோசனையில் தென்கொரியா. ஆசிய கிண்ணத்தை நோக்கி நகரும் இலங்கை மகளிர் அணி, இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதல்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். பொலன்னறுவை மாவட்ட விவசாயிகள் பேரணி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறவுள்ளது. விவசாயிகள் மற்றும் விவசாயத்துறையை மையமாக கொண்டு பொலன்னறுவை பேரணி நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களின் ஆட்சி, ஈராண்டு பலம், அனைவருக்கும் முன்னேற்றம் என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேநேரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 வருடங்களை முன்னிட்டு தொடர் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொது போக்குவரத்தினை மக்களின் சௌகரியமான தெரிவாக மாற்றுவதே அரசின் இலக்கு என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணைவாக அரசு மற்றும் தனியார் பிரிவுகள் இணைந்து முன்னெடுக்கும் கனவு பயணம் திட்டத்தின் கீழ் நவீனமயப்படுத்தப்பட்ட பம்பலப்பேட்டி ரயில் நிலையத்தை மக்கள் உரிமைக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோதே பிரதமர் இதனை தெரிவித்தார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சு உட்பட ரயில்வே திணைக்களம் இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள போரா சங்கம் 60 மில்லியன் ரூபாவை குறித்த ரயில் நிலைய புனரமைப்பிற்கென நன்கொடையாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்னினோ காலநிலை தாக்கத்தால் நாட்டின் 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 49,344 குடும்பங்களைச் சேர்ந்த 1,61,451 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் 36 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குடிநீர் விநியோக நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது 1,41,312 பேருக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் எச் வி வேங் ஹாங்கிங் உடன் அமைச்சர் வசந்த சமரசிங்க கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இலங்கை தற்போது பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியாக ஸ்திரத்தன்மையான நிலையை அண்மித்து வருவதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை கவர்தல் மற்றும் ஏற்றுமதியை மேம்படுத்துவதில் அரசாங்கம் முன்னுரிமை வழங்கி செயற்படும். அரசு பிரிவுகளை டிஜிட்டல் மயப்படுத்துதல், கொழும்பு துறைமுகத்தை கேந்திரமாக கொண்ட சமுத்திர மேம்பாடு, பசுமை பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறை என்பவற்றில் காணப்படும் புதிய முதலீடுகளுக்கான சந்தர்ப்பங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து கடல் உணவுகள், மரக்கறி, பழ வகைகள், தேயிலை மற்றும் ரத்தினக்கற்கள் போன்ற உற்பத்திகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஹங்வெல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜால்தர பகுதியில் கழனி கங்கையிலிருந்து அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஹங்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா். மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின்போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் இதுகுறித்து அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: வடகொரியா பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பரிசோதித்துள்ளதாக தென்கொரியா அறிவித்துள்ளது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பை நோக்கி இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை சுமார் 5:20 அளவில் வடகொரியாவின் வான்சோன் பகுதியிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் சுமார் 250 கிலோமீட்டர் தூரம் வரையில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடகொரியாவின் ராணுவ நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. மேலும் ஏவுகணை சோதனை தொடர்பான தகவல்களை அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் நெருக்கமாக பகிர்ந்து வருவதாகவும் தென்கொரியா குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தென்கொரியாவில் அவசர பாதுகாப்பு கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் வடக்கு பகுதியில் பயணிகள் ரயில் ஒன்று தடம் புரண்டதில் 44 பேர் காயமடைந்துள்ளனர். ரயிலில் சுமார் 180 பேர் வரையில் பயணித்த நிலையில் காயமடைந்தவர்களில் 18 வயதான பெண் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மீட்புப் பணிக்காக தீயணைப்பு மற்றும் அவசரகால மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இரண்டாயிரத்து 2026 மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இலங்கை மகளிர் அணி தகுதி பெற்றுள்ளது. டுபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை 4 விக்கெட்டுகளினால் இலங்கை அணி வீழ்த்தியது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்த ஆடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 130 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணி சார்பில் அணியின் தலைவி ஃபாத்திமா ஜானா ஆட்டமிழக்காமல் அதிகபட்சமாக 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் இலங்கை மகளிர் அணி சார்பில் சமரியா துப்பத்து மற்றும் சமோதி பிரபோதா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்த ஆடிய இலங்கை மகளிர் அணி 18.4 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் இலங்கை மகளிர் அணி சார்பில் ஹர்ஷிதா சமரவிக்ரம அதிகபட்சமாக 36 ஓட்டங்களையும் கவிஷா தில்ஹாரி 33 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் பாகிஸ்தான் மகளிர் அணி சார்பில் ஃபாத்திமா ஜானா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதற்கமைய தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகள் நாளைய தினம்
0: மோதவுள்ளன.
1: பொலன்னறுவை மாவட்ட விவசாயிகள் பேரணி ஜனாதிபதி தலைமையில் இன்று மாலை 4 மணிக்கு. பொது போக்குவரத்தினை மக்களின் சௌகரியமான தெரிவாக மாற்றுவதே அரசின் இலக்கு என்கிறார் பிரதமர். எல்நினோ காலநிலை தாக்கத்தால் நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு பாதிப்பு. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் கவனம். வடகொரியாவின் ஏவுகணை சோதனை அவசர ஆலோசனையில் தென்கொரியா. ஆசிய கிண்ணத்தை நோக்கி நகரும் இலங்கை மகளிர் அணி இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதல். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நடை நேர்கொண்ட பார்வை. ஹாட் சீட்.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம் டாப் சேட் நிகழ்ச்சியில். இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில 1998 2014 வரைக்கும் வெளியான இட்ஸான பாடல்கள் வந்து மொத்தமாக 15 பாடல்கள், 12 பாடல்கள் போட்டியிலிருந்து வெளியேறி இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இறுதி போட்டியில மிஞ்சி இருக்கிறது இந்த 3 பாடல்கள் மட்டும்தான். கஜினி திரைப்படத்துக்காக ஒரு மாலை இளும் வெயில், அதே போல சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக அடிடா அடிடா, அதே போல கில்லி திரைப்படத்திலிருந்து கொக்கர் கொக்கும். இந்த 3 பாடல்கள் இந்த வாரம் நம்ம டாப் சாட்டில் முதலிடத்து பிடிக்க போகும் பாடல். அந்த ஒரு பாடல் எந்த பாடல் உங்க ஃபேவரட் பாடலா அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. உங்களோட கணிப்புப்படி இந்த வாரம் முதலிடத்து பிடிக்க போகிற பாடல் என்ன அப்படின்றத இப்பவே நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. மக்களே 0128 2875 0001, அதே போல 0128 2875 0111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமிஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு டாப் சேர் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் ஒன்று போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர் கீழே இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயனுக்கு காத்துக்கொண்டே இருக்கின்றேன். நேரம் நண்பர்கள் 12 மணி கடந்து 18 நிமிடம்.

0: வரலாறு திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமானின் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிற டாப் சேட் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் நண்பகல் 12:24.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
2: மக்கள் சூடிய மகுடமே
1: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
1: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகம்.

கலந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை

0: தேனாலய திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமான் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேரம் நண்பகல் 12:33 ஆயிக்கொண்டிருக்கிறது. டாப் சாட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா மிச்சமாக 3 பாடல்கள் இருக்கிறது. முதலிடத்து பிடிக்கும் பாடல் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து அப்படியே இந்த வாரம் இந்த பாடல் தான் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவர்களையும் நாங்கள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்வோம். அன்பான வணக்கம் சகோதரி. 3 சபமல் கந்த பிரியங்கா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரம் பாடல்களின் தரவரிசையில் கஜினி திரைப்பட பாடல் முதலிடத்தை பிடிக்கும் நிகழ்ச்சியோடு அன்பு கணவர் ரமேஷ் மற்றும் அத்தை மாலினி மகன் பிரமோத் ஆகியோரும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருடைய தெரிவில் இருக்கக்கூடிய கஜினி திரைப்பட பாடல் முதலிடத்தை பிடிக்குதா அப்படின்றத நாங்களும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இதேவேளை இனிமையான வணக்கங்களோடு டாப் சேர் நிகழ்ச்சியில் பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருக்கிறது வாழ்த்துகள் என்று பகிர்ந்து கொண்டு ஷாருக் வந்திருக்கிறாங்க. அக்குறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிஷா மாவட்டத்தில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. மது கரவப்பட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் யஸ்வின் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இந்த வாரம் டாப் சேட் நிகழ்ச்சியில் முதலிடத்தை பிடிக்கும் பாடல் கில்லி திரைப்பட பாடல் என்று சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதேவேளையே ஹட்டன் கேம் விழுந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தூத்துக்குழு ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான வணக்கங்களோடு அக்கறை பற்று பொப்டிருந்த நிசார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் சிவானி. இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய பாடல் கில்லி திரைப்பட பாடல் தான் இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அத்தனையும் அருமை என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான வணக்கங்களோடு கிராண்ட் பாஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கனிகரத்னம் கண்ணா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இதேவேளை திகனை வெனடிக்கு வந்திருக்கிறாங்க. மனைவி சுதர்ஷினி, மகன் டில்ஷன், கிஷன், சர்மிளா, மலர், மார்க்கஸ் மற்றும் செல்வநாயகம், நிஷாந்தன், டொனால் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சில திரு நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அருணசுதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். 6:15 இதர தினம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் அடுத்து நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். இந்த பாடல் இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடித்த பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இன்னும் 2 இடங்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி ஜெனிலியா நடிப்பில் வெளியான சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து அடடா அடடா பாடத்தை இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிக்கிறது. பாடியவர் நம்ம சித்தார்த் இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாதோட இசையில நான் முத்துக்குமாரோட வரிகள்ல ஒரு இனிமையான பாடல். எல்லோருக்குமே எல்லா டைம்லயுமே இந்த பாடல் வந்து கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடலாகவும் இருக்கும். இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சியில் 3வது இடம் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக.
1: This week number 3.

பறக்குதா திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின்
1: சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். டாக்டர் நிகழ்ச்சியோட நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 45 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. இந்த வாரம் பாத்தீங்கன்னா மொத்தமாக 15 பாடல்கள் அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த 15 பாடல்களுமே வெளியான ஆண்டுகளில் இருந்து இப்ப வரைக்குமே எல்லோருடைய பிளேலிஸ்டே கூடிய சூப்பரான ஹிட்டான பாடல்களா தான் இருந்தது. அந்த வரிசையில மொத்தமாக 13 பாடல்கள் ஒடித்து ஓய்ந்திருக்குது. மீதமாக 2 பாடல்கள் இருக்குது. அந்த 2 பாடல முதல் பாடல் எந்த பாடலா இருக்கும் உங்க ஃபேவரட்டா அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் தெரிய போது இல்லையா? ரைட், ஓகே. இப்ப நாங்க 2வது இடத்தை பிடித்த பாடல் என்னன்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடல் கேட்ட உடனே அடடா அப்ப முதல் தான் இந்த பாடல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணிருவீங்க. ரைட், ஓகே. 2வது இடம் ஒரு மாலை கஜினி திரைப்படத்துக்காக. இதோ 2005 வெளியான கஜினி திரைப்படத்திலிருந்து ஒரு மாலை. ஹாரிஸ் டேலரோட இசையில இந்த பாடல் வந்து கார்த்திக் பாடியிருக்கிறாரு. தாமரை அவர்கள் தான் வரி எழுதியிருக்கிறாங்க. ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலை உதிர் காலம் அப்படின்னு சொல்லி பாடலோட வரிகள் வந்து ஆரம்பமாகுது இல்லையா? ஒரு மாலை நேரத்துல காதலியை முதன் முதலாக பார்த்த அந்த தருணத்தையும் அந்த ஒரு பார்வை மனதில் ஏற்படுத்திய மாற்றத்தையும் வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப அழகான வார்த்தைகளா சொல்லுது இல்லையா? கார்த்திக்கின் குரல், ஹாரிஸ் டேலரோட மென்மையான இசை, தாமரையோட கவி வரிகள், இந்த மூன்றுமே சேர்ந்து உருவான அழகான ஒரு காதல் பாடல் கூட சொல்லலாம். இன்றும் கூட 2000களின் காதல் பாடல்கள் என்றாலே நினைவுக்கு வரும் பாடல்கள்ல ஒரு மாலை முக்கியமான ஒன்று இல்லையா? இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில 2வது இடம் ஒரு மாலை கஜினி திரைப்படத்துக்காக.
2: This week number 2.

0: ரஜினி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. ரைட், ஓகே மக்களே, இப்ப நீங்க எல்லாருமே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க முதலிடத்தை எந்த பாடல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த வாரம் நம்மளுடைய டாப் சாட்டில் முதலிடத்தை பிடித்த பாடல் கடந்த வாரம் முதல் 5 இடங்கள்ல இல்லாத ஒரு பாடல் இந்த வாரம் நேராக முதலிடத்துக்கு வந்திருக்குது இல்லையா. 2004 வெளியான கில்லி திரைப்படத்திலிருந்து கொக்கர கொக்கரக்கோ இந்த பாடல் தான் இந்த வாரம் முதலிடம். வித்யாசகர இசையமைப்பில் உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா மோகன் பாடிய இந்த பாடலுக்கு யுகபாரதி அவர்கள் வரிகள் எழுதியிருப்பாங்க. இந்த பாடல் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கொண்டாட்ட மனநிலையை வந்துவிடும் இல்லையா. கில்லி திரைப்படத்தின் வேகமான கதை, விஜயோட துள்ளலான நடிப்பு, த்ரிஷாவின் திரை தோற்றம், இவை எல்லாவற்றோடும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலும் சேர்ந்து அந்த காலத்தில் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு பாடல் கூட சொல்லலாம். இப்ப வரைக்குமே உங்க ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கில்லி திரைப்படம் பா அப்படின்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் அமைந்திருந்த எல்லா பாடலுமே ரொம்ப ஒரு சிறப்பான பாடல் கூட சொல்லலாம். இப்ப வரைக்குமே ரசிகர்களால மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு திரைப்படம் அதே போல பாடல் கூட சொல்லலாம். பாடலோட வரிகளிலும் இருட்டு விலகி வெளிச்சம் வருவது போல மகிழ்ச்சி பிறப்பது போன்றான உற்சாகமான காட்சிப்படுத்தல்கள் இந்த பாடல வந்து இருக்கும் இல்லையா. 2004 வெளியான ஒரு இனிமையான பாடல். ஆனாலும் கூட இன்றும் பழைய பாடல்களின் பட்டியலில் இந்த பாடல் வந்தாலே பலருடைய கால்கள் வந்து தானாக அப்படியே ஆட ஆரம்பித்து விடும். இந்த பாடல வைப் வந்து இப்போ வரைக்குமே குறையவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்கும் ஒரு சூப்பரான பாடல் இந்த வாரம் நம்ம டாப் சாட்டின் முதலிடம். நம்முடைய டாப் சாட்ல பாத்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து 15 பாடல்கள் போட்டிருச்சு. கடந்த வாரம் முதலிடத்தில் இருந்த வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் வந்து இந்த வாரம் 10th இடத்துக்கு வந்திருந்தது. அதே போல முதல் 5 இடங்களுக்குள்ள இருந்த சில பாடல்கள் இந்த வாரம் கீழே நகர்ந்திருந்துச்சு. அதே நேரத்துல கில்லியில் இருந்து கொக்கர கொக்கரக்கோ இந்த வாரம் நேராக முதலிடத்தை பிடித்திருக்குது. 2nd இடத்துல வந்து ஒரு மாலை, அதே போல 3rd இடத்துல அடடா அடடா, அதே போல 4th இடத்துல காதல் யானை, 5th இடத்துல நியூயார்க் நகரம் அப்படின்னு சொல்லி இந்த வார டாப் சாட்னுடைய முதல் 5 பாடல்கள் இப்படிதான் நகர்ந்திருக்குது. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இதுல வந்து நீங்க தொடர்ந்து மோட் பண்ணிட்டே இருங்க மக்களே. அடுத்த வாரம் இந்த பட்டியல் வந்து யார் மேல போக போறாங்க, யார் கீழே வர போறாங்க, முதல் 5 இடங்கள்ல பிடிக்க போற அந்த பாடல்கள் இதே பாடல்களா இல்ல வேற பாடல்கள் இது வரப்போகுதா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயம் தெரிந்து கொள்ளுமா இருந்தா நீங்க அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணும். அதே போல நீங்க என்ன செய்யணும், தொடர்ச்சியா நீங்க மோட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா. ரைட், ஓகே, தொடர்ந்து மொழிக்கவிருக்கும் இந்த வாட்டினுடைய முதலாவது பாடத்தோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று சொல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த ஓட் பண்ண, அதே போல மெசேஜ் பண்ண, கமெண்ட் பண்ண எல்லோருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸையும் நான் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம ஹெச் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் மின்காட்சியின் காதலி அஜி சிவானி. நன்றி சொந்தங்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.
1: Doom, chuck. Doom, doom, doom, chuck.

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தனமல்வில பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உடவளவ முகாம் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ஒரு தொகை கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 114 கிலோ 500 கிராம் நிறையுடைய உலர்ந்த கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தனமல்வில போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது 6.5 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தினால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. குறித்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விபரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. எமது அடுத்த மனித்தியால செய்திகளை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம்.
1: ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடித்தமான நம் நாட்டு பாடல்கள் அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்க இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் எல்லாரையும் இந்த இரண்டு மணித்தியாலும் ஒரு வைப்பில் வச்சிருக்க போகிறோம். வைப்புனா வைப்பு தான் சரியா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு பிடித்தமான நம் நாட்டு பாடல்கள் அல்லது இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் ஆர்டிஸ்ட்டை பற்றியுமே வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட பாடல்களையும் கூட என்னோட ரிக்வஸ்ட் பண்ணிங்க சொல்லி எடுத்துகிட்டு வந்துருக்கு. நான் ரெடியாக இருக்கேன் அப்படி ஏற்படுத்துங்க. 0372 0071 அல்லது 0372 711 அப்படிங்கிறங்களோட தொலைபேசிகளுக்கு எங்களுக்கு அப்படியும் இல்லையா கைகள் எப்பவுமே ஃபோனை எடுத்து ஃபேஸ்புக்கை நோண்டிட்டு இருக்குமா டக்குனு வசந்த பேஜுக்கு போங்க. அங்கே நம்ம இட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்க உங்களோட விருப்ப பாடல்கள் தெரிவுகள் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இந்த சாட்டர்டே சூப்பரான வைபை கொண்டு வரலாமா கொண்டு வரலாம்.

நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். நேயர்களின் தெரிவில்

0: துப்பர்கள் துப்பட்டும், துப்பாமல் இருக்கவர்கள் துப்பாமல் இருக்கட்டும், துப்பார்க்கு துப்பாய துப்பாய.
1: நம்ம நாட்டோட சூப்பரான கலைஞர் ஏடி கே ஆரியன் தினேஷ் கனகரத்னம் அவர்களோட துப்புரான் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் கேட்டு வந்திருந்தோம். இதுக்கு வந்து பசான் லீனிங் மியூசிக் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொடி அப்படிங்கிறவர் தான் இல்லை ரேப் பண்ணியிருப்பாரு. சரி, இப்போ நீங்கள் நம்மளோட பேசுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுத்து ரேல் பண்ணுங்க. 0112-75 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அல்லது 0112-75 111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களை வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இது? சரியான சவாரி இருக்குமே உங்களுக்கு, போறீங்களா இல்ல லீவ் ஆனா
2: இன்னைக்கு?
1: என்ன பாட்டு?
2: நன்றி.
1: கால் பண்ணதுக்கு ஓகே.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: சொல்ல விலாசன், என் வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சு, ஆனா படிக்க இல்லன்னா
2: கல்வியா செல்வமா வீரமா
1: அந்த மூணும் சேர்த்து ஓணும்னா நான் தான் படிக்கல. இந்த புள்ளவளாவது நல்லா படிக்கணும், என்ன செய்யணும் நானா?
2: காலமா 10 மணிக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM. 102.6. 102.8.

ரொம்ப சூப்பரான அமைச்சு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். சூப்பரான ஒரு பாடல் மலையகம் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று வந்து கேட்டுட்டு வந்திருக்கோம். சுதர்ஷனோட பாடல் தான் அது. சுதர்ஷன் ஆறுமுகம் அவர்களோட குரலில் ஒரு அழகான மெல்லிய பாடல் ஒன்று. எப்பவுமே அவர் சூப்பரான மெலடி சாங்ஸ் நிறைய தருவார். அந்த மாதிரி மெலடி சாங்ஸில் வந்த ஒரு பாடல் தான் இந்த மலையகம் அப்படிங்கிற சாங். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வாங்க ஃபேஸ்புக் பக்கம் வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், இலங்கையில் இருந்து வந்த பாடல்கள், என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ இப்போ எப்போ வந்த பாடலாக இருந்தாலும் டக்குன்னு அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வர நிகழ்ச்சியில் சேர்த்துக்கிறது நான் மாவலாக இருக்கேன், யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மதிய நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கொழும்பு 5லேருந்து அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்காரு. அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வெள்ளவத்தையிலேருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காரு. அடுத்ததாக வாசன் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து வல்வெட்டித்துறையிலேருந்து வந்திருக்காங்க நளினா வந்திருக்காங்க. அடுத்ததாக கணபதி ஜெயந்திகலா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கங்கச்சி மதிய நேர வணக்கங்களோடு மோதிரையிலேருந்து வந்திருக்காங்க. சரியா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கூட சொல்லலாம். இரண்டு மூணு பேர் நிறைய பாடல்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, அந்த பாடலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் ஹைலைட்டாக கடந்த வாரம் வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. சரி, அந்த காலர் வந்தால் பேசிட்டு அந்த பாடலையும் தரதுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் ஒன்று வருது, பாடலை கேளுங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், டக்குன்னு வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி ஃபோனை எடுத்து டயல் பண்ணுங்கள். எங்களோட நம்பரை 0312 775 00 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற இலக்கங்களை.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்

அடிப்பெண்ணை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருந்தோம். நிறைய இலசுகளுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். நிறைய காதலிக்கிறவங்கெல்லாம் கேட்டு கேட்டு ரசித்த ஒரு பாடல் தான் கேட்டு வந்திருந்தோம். நம்ம வந்து இலங்கையில் ஒரு பாடல்கள் மட்டும் இல்லை, இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எங்கேருந்து வந்தாலும் எல்லாவற்றையும் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து தருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் சாங். நம்ம தமிழ் கலைஞர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த கலைஞர்களின் பாடல்களை படைப்புகளை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தர வேலையை தான் நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் நம்ம இச்சினோடாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பெண்ணை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்து உங்களுக்கு தந்திருந்தோம். இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டீஃபன் ராஜ் அப்படிங்கிறவர் தான் ஃபீச்சரிங் பண்ணியிருக்காங்க. அவரோட ஸ்ரீநிஷா என்ன அந்த மெலடி போர்ஷன் வந்து பாடியிருக்காங்க. ஸோ அந்த மெலடி அப்புறம் இந்த ஒரு ஃபீலான சாங் அண்ட் இதில் வந்து வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த பாடலோட. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடல் வந்து தமிழ் தெரிஞ்ச சிங்களவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ஒரு ஃபேவரட்டான பாடலாக இருக்கும். அப்படி ஒரு பாடலை தான் உங்களுக்காக கூட தந்திருந்தோம். மதிய நேரமாகி சாப்பிடலாம் முடிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போமா.

0: ஏன்
1: இட்லிக்கு சட்னி ஓகே, சாம்பார்ல தான் எப்படுற?
2: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர

0: நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் இப்போ சரியாக 2:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மகியங்கனே அழுக்கட்டியாவ பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மகியங்கனே போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாப்பா கடவவ பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வருகை முனையத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த சிகரெட் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து தீர்வை வரியின்றி சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 10,200 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: பிலிப்பைன்ஸில் தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளான படகின் இடிபாடுகளிலிருந்து மேலும் 30 சடலங்கள் அந்நாட்டு கடலோர காவல் படையினர் கைப்பற்றியுள்ளனர். இதற்கமைய குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தலைநகர் மணிலாவிலிருந்து பிரபல சுற்றுலா தலம் ஒன்றிற்கு பயணித்த MV ஜூன் அஸ்டர் என்ற படகு கடந்த 10 திகதி விபத்துக்குள்ளாகியது. இதன்போது படகில் 130 மேற்பட்டோர் பயணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால் செய்திகளை 3 எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: அருள்மொழி
1: சொல்லுங்க
0: பாக்கலாம், இப்ப ஏதாவது ஒரு பாட்டு லிஸ்ட் வந்து வச்சிருப்பீங்க, என்ன பாட்டு தேடிட்டு வந்திருக்கீங்க?
1: என்ன பாட்டா?
0: அருள்மொழி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் தோல்வி மட்டும் பழகிட வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6
2: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
2: 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
4: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
5: அபுலாசன்
6: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 இது நம்ம தியேட்டர்.
7: How do I tell you?
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
8: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.

0: ரொம்ப சூப்பராக நம்மைட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஒரு அழகான ஒரு பாடல், கண்கள் ரெண்டும் பேசுது அப்படின்னு. இந்த பாடல் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இந்த பாடலும் இந்த பாடலோட விஷுவலைசேஷனும் அண்ட் இந்த மியூசிக்கும் வந்து ஒரு வேற லெவல் ஃபீல். இப்போ இருக்கிற இந்த ஜென்சி அல்லது 2K கிட்ஸ்க்கு இந்த பாடல் தெரியுமான்னு தெரில. ஆனால் இந்த பாடல் ரொம்ப முன்னாடிலாம் வரல, ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துருந்தோம். அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், அழைப்பு கொள்ளுங்கள் என்னோட இணைந்து கொள்வதற்காக 0312 7 8 5 0 0 1 அல்லது 0312 7 8 5 0 1 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் எட்டியாந்தொட்டை எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப சரோஜினி என்ன பிளான் வச்சிருக்கீங்க இன்னைக்கு?
1: என்னதான்
0: பிளான் வைக்கிறது? ஒரு பிளான் இல்ல, நமக்கு எப்பயாவது ஒரு நாள் லீவு தாங்கடா அப்படின்னு கேக்கல உங்க பசங்கள்ட்ட. அப்படி சொல்லக்கூடாது. நாம ஏன் கண்ணாடி போட்டு அழகா இருக்குன்னு போட்டிருக்கேன் புரியுதா? நானுதான் கண்ணாடி போட்டிருக்கேன், யாராவது கேட்டா எனக்கு கண் பார்வை குறவு அதனால போட்டிருக்கேன்னு சொல்லணும். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, அழகா அரைஞ்சு போட்டிருக்கேன்னு சொல்லணும். சரியா? சரிமா, யாரெல்லாம் செத்துக்கு போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அருள்மொழி, மற்றும் ஆட்டோ விஸ்வநாதன், மகாதேவன், ராஜலட்சுமி, நிதுஷன், இவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல பாடல்.
0: சரிம்மா, நன்றி நன்றி நன்றி.

மனித இனம் கடவுளின் விசித்திரமான ஒரு படைப்பு. அருகில் இருக்கும் நபர்களை அடையாளம் காண மறுத்த இந்த மனித இனம் நம்மை விட்டு தூர விலகிச் சென்றவுடன் இல்லை மாண்ட பின்போ மார்பை தட்டி தட்டி குமரி குமரி பாராட்டும் இந்த விசித்திரமான மனித இனம். விசித்திரமான

0: machines.
1: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அவன் மேலிடிக்கும் கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிட. வசந்தம் எஃப்எம்

0: ரொம்ப சூப்பரா நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. நம்ம இட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறுதியா ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கு போல நலமா உத்தாம இருக்கு. நீங்க எப்படி நலமா இருக்கீங்க சார்?
0: விஸ்வநாதன் என்ன பாட்டு கேட்டீங்க தெரியும். சரி, அப்போ இன்னைக்கு ஒரே ஜாலி தான் போல இருக்கு இல்லையா? வசந்தத்தோட உற்சாகமா இருக்கீங்க. இப்ப வசந்தத்துல போன பாட்டை தான் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படியா?
1: அடிச்சுட்டு
0: கடைசி பாடலுக்கு
1: விஸ்வநாதன்
0: ஏராளமான பாடல்கள் தந்திருந்தோம். அதுவும் நம் நாட்டு பாடல்கள், அதோட சேர்த்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் உங்களுக்காக தந்திருந்தோம். நான் எப்பயுமே சொல்வேன், தமிழ் கலைஞர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பாடல்கள் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரதுக்கு நாங்க வந்து தவறியதே இல்லை. அந்த வகையில நிறைய பாடல்கள் இன்னைக்கு நிறைய ரிக்வஸ்ட் வேற வந்திருக்கு இல்லையா? அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்க வரேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு இந்த பாடல்கள் பிடிக்கும், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க பாடல்கள் பண்ணியிருக்காங்க, அதை வந்து வசந்தம் வானொலியில் எப்படி ஒளிபரப்பணும் அப்படின்னு யோசிக்கணும்னு சொன்னால் இப்போயே டக்குன்னு ஃபேஸ்புக் போங்க, வசந்தம் பேஜில் நம்ம இட்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே என்ன பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸில் வந்து அந்த பாடலோட லிங்க்குகளை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த டீடைல்ஸை போட்டிங்கன்னு சொன்னால் வர்ற வாரங்களில் அதையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தரத்துக்கு நானும் ரெடியாக இருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ஊரில் உள்ள கலைஞர்களுக்கான வாய்ப்பாகவும் அமையும், அவங்களும் வந்து இந்த இலங்கை மக்களுக்கே தெரியக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நம்ம இட்ஸோடாக நாங்கள் தாரோம். அதை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தோட இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடை பெற்று செல்ல போகிறேன். அடுத்ததாக மோதி விளையாடுக்கு கலையகத்தில் வந்து காத்துட்டு இருக்காங்க நம்மளோட ஸ்ரீ ஸ்ரூபி. ஸோ இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சூப்பராக சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரியமுடன், உங்கள் சங்கர்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் அறிவித்தலாகும். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ஹம்பந்தோட்டை துறைமுகத்தில் வாகனங்களின் ஸ்மார்ட் சாவிகளை திருடி விற்பனை செய்த துறைமுக ஊழியர் ஒருவரும் அவற்றை வாங்கிய வர்த்தகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 45 ஸ்மார்ட் சாவிகள் இவ்வாறு திருடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் 15 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நாளை காலை 11 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சந்தையில் மசகெண்ணெயின் விலை சற்று குறைவடைந்துள்ளது. பிரான் ரக மசகெண்ணெய் விலை $108 $104.61 WTI ரக மசகெண்ணெய் விலை $103.34 $100.05 குறைவடைந்துள்ளது. ஹோமோஸ் ஜலசந்தி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் அதிகாரிகள் ஓமானுக்கு செல்ல உள்ளதாக வெளியான தகவலே இதற்கான முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சுதந்திர உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம், மீண்டும் ஒரு சனிக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜோப்புக்கு மாஸ்டர் ஸ்ரூபி. இன்றைக்கு நாளுமே கூட சும்மா சூப்பரான சாங் செலக்ஷனோட நான் வந்திருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, பாடல்களுடைய இடைவரியை வச்சு முதல் வரியை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. அதாவது இந்த பாடல்கள்லாம் ரொம்ப ஈஸியான பாடல்கள், அது மட்டும் இல்லாம ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு பாடல் இல்லாம கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியான பாடல்கள். நீங்களும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கு 0102-77-5003-1 அது போல 0102-77-5101-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு விரும்ப பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம பாடல்களையும் கண்டுபிடிச்சு அதை எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் பதிவு செய்யலாம்.

0: அந்த பாடல் நான் கண்டுபிடிக்க அந்த பாடல வந்து இதுதானா அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க கூட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தமும் வந்திருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: தோப்பு வெச்சி கடையிலிருந்து ஈடன்.
0: ஈடனையா? வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? இப்ப வந்தா வசந்தம் கேட்டு கொண்டு இருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: பாப்பா முடிங்க, புடிப்போம்.
0: ஓகே கேளுங்க.
1: சரி.

0: இது என்ன பாடல்?
1: கண்டுபிடிக்க முடியே இல்ல.
0: அப்படியா? சரி, ஓகே. இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாமா?
1: இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பா. முடிஞ்சா இன்னொரு தரம் போட்டு காட்டுங்க.
0: ஓகே, கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: மச்சந்திரன் கிருஷ்ணமத்தான் இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
0: ஓகே, நன்றி. நன்றி. ஈடுனையா வந்து ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணாரு அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. அவரால் கண்டுபிடிக்க முடியல. உங்களில் யாருக்காவது இந்த பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் தெரிவிக்க முடியும். அடுத்த ஒரு சூப்பரான பாடலுக்கு அந்த பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை இணைந்து கொள்ளலாம்.

0: புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
0: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
3: பிள்ளையா சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: அபுலாசன்
5: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:00. இது நம்ம தியேட்டர்.

அப்புச்சி கிராமம் திரைப்படத்திலிருந்து ஒரு சுப்ரான் பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, உங்களுக்கும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி அக்குரணியிலிருந்து ஷாருக் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் வணக்கம் கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கமக்கா, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது, என்னையும் நிகழ்ச்சி உணர்த்தி கொண்டு பாடல் தரங்கள் சொல்லி சாமிமலை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இனிய மாலை நேரு வணக்கம் சொல்லி அக்கறைப்பட்டு பொப்டையிலிருந்து நிஷார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் சொல்லி மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் நிகழ்ச்சி உணர்த்திக் கொள்ளுங்க, இனிமையான பாடல் தரங்கள் சொல்லி தொண்டமானாறு செல்வச்சந்தியிலிருந்து சுதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று இப்போ இங்கூட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க வந்த விகிதத்திலேயே போயிட்டாங்க. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடலை கேட்டு வரலாம்.

வாசி ஈசி ஈசி காதல் ஈசி பேசி பேசி புன்னேசி

சுமார் 102 செமிட்டி அலைவரிசையில் வசந்தத்தின் மோதி விளையாண்டு நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். நீளம் கொடுத்திருந்தும் மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 500 கதை போடு 0127 இனிமையான வணக்கம் சொல்லி தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

0: மோதி விளையாடும் நிகழ்ச்சி நடந்திருக்கும் நேரம் மாலை 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: பல செய்திகளுக்கு அனுசரணை
1: வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்பதை மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திகா தெரிவித்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் வீக்கெண்ட் ஃபிரஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த சாரதி சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்முக பரீட்சைகள் பொலனறுவை மாவட்ட செயலக வளாகத்தில் நடைபெற்றுள்ளன. அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் நடைமுறைக்கு அமைய நேற்று மற்றும் நேற்று முன்தினமும் இந்த நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்டுள்ளன. பரீட்சைகள் திணைக்களத்தின் ஊடாக நடத்தப்பட்ட பொது பரீட்சையின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த நேர்முக பரீட்சைகளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பிரேசில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் பிளாவியோ போல்சனரோ ஊழல் தொடர்பான விசாரணைக்கு முகம் கொடுத்துள்ளார். பிரேசில் உயர்நீதிமன்றம் ஊழல் மோசடிகள் தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டதைத் தொடர்ந்து இந்த விசாரணை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழல் மோசடி, பண செலவை மற்றும் வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளில் பிளாவியோ போல்சனரோ ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. பிளாவியோ போல்சனரோ பிரேசில் முன்னாள் ஜனாதிபதி ஜெயிர் போல்சனரோவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மருத்தியாள செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: இல்லாத இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

விளையாடு விளையாடு திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-7-5-0-0-1 கதை போல 0-1-2-7-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி கேட்கலாம் பாடல்களையும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலினுடைய இடைவரியை வந்து நான் ப்ளே பண்ணுவேன். அது என்ன பாடல் அப்படின்றத நீங்க வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் தெரிவிக்கலாம், அல்லது கால் பண்ணி கூட இந்த பாடல் தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அது என்ன பாடல்னு பாக்கலாம்.

0: வசந்தத்தின் மோதி விளையாண்டு நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ கூட பேச வணக்கம். வணக்கம், யார் இது?
1: நரேஷ்.
0: எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நரேஷ். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே நரேஷ், பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: பாக்கலாம்.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்? அந்த பாடலா? ஷூரா? ஓகே, பார்க்கலாமா? அந்த பாடல் தானே சொல்லி
1: பார்க்கலாமா?
0: ஓகே, கேளுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது எப்படி அந்த பாடல் தான் சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா
1: சொன்னீங்க? கேட்ட பாடல் தான்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த பாடல் யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்பதற்காக இந்த நேரத்தில் வசந்தத்துடன் இணைந்து அனைத்து வசந்த குழந்தைகளுக்கு எங்க?
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: அபுலாசன்
4: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: How do I tell you?
6: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
7: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
6: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: Live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8. இதை உலகின்

0: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
1: மணித்தேலத்தின் ஸ்டார் திரைப்படம் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், ஸ்ரீ சோமி ரூபகுமார்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: கலையில இருக்கிறோம் அக்கா, உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு.
1: அப்படியா, ஓகே ஓகே நிசாம். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: வேலையெல்லாம் சுமாரா நல்லா போய்கிட்டு இருக்கு.
1: அப்படியா, ஓகே ஓகே. பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
2: ட்ரை பண்ணுவோம்.
1: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: இந்த பாடல் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்.
0: கஷ்டமா?
1: அவாக்கா.
0: அடடா. ஓகே ஓகே. அப்ப இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாமா?
1: ஓ, சான்ஸ் கொடுக்கலாம்.
0: ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும், வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் கேட்போம். நீங்க டீ குடிச்சீங்களாக்கா?
0: டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றத நீங்க ஃபேஸ்புக் வழியாகவும் கூட சொல்லலாம், என்ன பாடல் அப்படின்னு.

0: மோதி விளையாடு நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். நேரம் மாலை 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி வந்த சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய மகுடமே கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: எதிர்வரும் 19ஆம் தேதி வரை 62 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எல்னினோ காரணமாக ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த ஆண்டு இதுவரை 97,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 74 பேர் உயிரிழந்துள்ளனர். பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் தனமல்வில பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜகிரிய பகுதியில் வீடொன்றை உடைத்து அங்கிருந்த பெண்ணின் கையடக்க தொலைபேசி மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை அவர் களவாடி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ட்ரோன் தாக்குதல் காரணமாக சவுதி அரேபியா தனது பிரதான எண்ணெய் கடத்தல் குழாய் மார்க்கம் ஒன்றை மூடியுள்ளது. 1200 கிலோமீட்டர் நீளமான இந்த குழாய் மார்க்கம் ஹோமோஸ் நீதியை தவித்து செங்கடலூடாக எண்ணெயை ஏற்றுமதி செய்ய உதவுகிறது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குழாய் மார்க்கம் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் எமது மனுத்தியாள செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

அஞ்சான் திருப்பத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். ஏராளமானவர்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்திருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி அஞ்சனா நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு ஜப்னால இருந்து நிகழ்ச்சியை கேட்டு இருக்கதா சொல்லி தர்ஷிகா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிமையான மாலை நேரம் வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அறந்தாங்கில இருந்து ஐயப்பன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேரம் வணக்கம், ஸ்ரீ ஸ்ரூபி நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது. இனியும் நிகழ்ச்சியோடு பாடல் தாருங்கள் சொல்லி கடவுளில இருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிய மதிய நேரம் வணக்கம் சொல்லி சப்மல் கந்தையில இருந்து பெரிய குறியானையில இருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கங்களோட கரோலினால இருந்து ஆகாஷும் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அதே போன்று சந்தோஷமான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி சுதன் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இது கொண்டு அத்தனை அன்பு ரூபாய்க்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: என்ன செய்யணும் நானா?
3: காலமா 10 மணிக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியேட்டர் இருக்கு.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர். மகோத்சவ பெருவிழா
5: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
4: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
6: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: அசுரன் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம், நான் பட்டாங்கலையில இருந்து சந்தியா கதைக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம் சந்தியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன்.
0: ஓகே சந்தியா, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? டீ குடிச்சிட்டே தான் அங்க கூட கதைக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே மா, பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: பாடுங்களேன் மா, பாப்போம், ட்ரை பண்றேன்.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்? அப்படியா? அடடா, இது என்ன பாடல்னு தெரியலையா? அப்படியா, அது என்ன பாடல்னு பாத்துடலாமா?
1: போடுங்களேன்.
0: கேளுங்க. இந்த பாடல் தான் அந்த பாடல், சரியா? அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: கணவன் கருணாகரனுக்காகவும், மகள் நிரவ சாவாணி, பேர பிள்ளைகள், மருமகன் மாறு மருமகள், அசந்தன் சொந்தங்களுக்காகவும், உங்களுக்காகவும் கேட்போமே.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த ஒரு இனிமையான பாடல் இருக்கு, மிருதன் திரைப்படத்திலிருந்து மிருதா மிருதா பாடல்.

மணக்கும் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.8 வசந்தம் FM.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் கிரிஷ்.

0: இசை உலகின் நட்சத்திரம்
1: மணிச்செல்வத்தின் ஸ்டார் திரை பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
2: அன்பான மாலைநேர் வணக்கம்
1: அன்பான மாலைநேர் வணக்கம் மும்தாஷ் பேகம் எப்படி இருக்கீங்க?
2: இது என்ன பாடல்
1: கேளுங்க.

0: இது என்ன பாடல்? அந்த பாடலா?
1: அதுதான் நினைக்கிறேன்.
0: அந்த பாடல் இல்லையே.
1: அது தெரியாது.
0: ஓகே, பாக்கலாமா எந்த பாடல்னு சொல்லி?
1: ஓகே
0: ஓகே, கேளுங்க.
2: உடைச்ச மோசக்குட்டியே.
0: இந்த பாடல் தான் அந்த பாடல், சரியா? ஓகே, அடுத்த பாடல் யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மக்களுக்கா முக்கியமா உங்களுக்கா போனஸ் நந்தகுமார் சேர்க்காவும் சித்தியஸ்மா இதுமா ஜெமிலா அருமை பரத பத்ம ரவி ரஹ்மா மது பாரு சின்னைய மகாதேவன் ஆட்டோ விஸ்வநாத் உமர் சிங் குமார் ஈடன் சரோஜின் அப்துநாசி மோகன் அப்து மஜி குடும்பத்தை சொன்ன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி வணக்கம்.

0: 102.8.
1: ஒலிகார்மிகு பாடலோடு நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் மாலை நேரு பிரதான சொற்களோடு இணைந்திருக்கலாம். செய்தியை தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் ஆர்ஜே ஆனந்தி. விடைவிட்டு செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் வந்து சொந்தங்களே.

0: செய்திக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதியின் பங்கேற்புடன் புலனறுவையில் விவசாயிகளின் பேரணி. மக்களின் இலகுவான தெரிவான பொழுதுபோக்கு போக்குவரத்துக்காக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு. 2027 சுகாதாரத்துறையை மேம்படுத்த ADP 7.7 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கைது செய்யப்பட்ட சிரான் ஃபாஷிக்கின் தந்தை 25ஆம் தேதி வரை விளக்கம் அறியலில். வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் மன்னாரில் உலக சுற்றுலா தின விழா. ட்ரோன் தாக்குதலினால் சவுதி அரேபியா பிரதான கனிய எண்ணெய் விநியோக குழாயை மூடியது.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் FM மாலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். ஊழல் நிறைந்த அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களின் துயரங்களையும் கண்ணீரையும் புரிந்து கொள்ளும் அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு விவசாயிகளே பலத்தை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கத்திற்கு ஈராண்டுகள் நாட்டுக்கு மாற்று என்ற துணிப்பொருளில் முன்னெடுக்கப்படும் மக்கள் பேரணி தொடரில் புலனறுவையில் நடைபெற்ற விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தான் உள்ளிட்ட தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற போது நாட்டில் அனைத்து நடவடிக்கைகளும் முடங்கிய நிலையில் காணப்பட்டதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அந்த நிலைமையை மாற்றி நாட்டை மீண்டும் இயக்கச் செய்து வலுவான பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். புலனர்வு மட்டக்களப்பு பிரதான வீதியில் பராக்கிரம சமுத்திரத்திற்கு முன்பாக உள்ள தீப உயன வளாகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விவசாயிகள் பேரணி நடைபெற்றது. புலனர்வு பிரதேசத்தைச் சேர்ந்த பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடந்த 2 வருடங்களில் விவசாயிகளுக்காக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள முன்னேற்றகரமான வேலைத்திட்டங்கள் மற்றும் விவசாயிகளின் எதிர்காலத்திற்காக அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்துவதே இந்த பேரணியின் முக்கிய நோக்கமாகும். அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதியமைச்சர் டி.பி. சரத் ஆகியோரும் பேரணியில் உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விவசாயிகள் பேரணியில் உரையாற்றினார். பொது போக்குவரத்தை மக்களின் இலகுவான தெரிவாக மாற்றுவது அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணைவாக அரசு மற்றும் தனியார் பிரிவின் பங்களிப்போடு நவீனமயப்படுத்தப்பட்ட பம்பலப்பிட்டி ரயில் நிலையத்தை மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். பம்பலப்பிட்டி ரயில் நிலையத்தை நவீனமயப்படுத்தியதன் பின்னர் அதனை மக்களின் உரிமைக்கு கையளிக்கும் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்திற்கு இணைவாக போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ரயில்வே திணைக்களம் ஆகியன இணைந்து கனவு பயண முடிவு வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. பம்பலப்பிட்டி ரயில் நிலையத்தை நவீனமயப்படுத்துவதற்கு இலங்கை தாவூதி போரா சங்கம் 60 மில்லியன் ரூபாய் நிதியை வழங்கியுள்ளது. பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்விசாலி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். தெற்காசியாவின் உயர்தரமிக்க போக்குவரத்து சேவையை இலங்கையில் உருவாக்குவதற்கு தற்போதைய அரசாங்கத்திற்கு முடிந்துள்ளதாக அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் நகர்ப்புற பொது போக்குவரத்து சேவையை செயற்திறன் ஆக்குவதற்கு மெட்ரோ பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. மெட்ரோ பஸ் சேவையின் உத்தேச வேலை திட்டம் 2 வீதிகளில் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது அந்த 2 வீதிகளுக்கு மேலதிகமாக மேலும் 5 வீதிகள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய மெட்ரோ பஸ் சேவையை 7 வீதிகளில் மூட முன்னெடுப்பதற்கும் போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் இலங்கை போக்குவரத்து சபை லங்கா மெட்ரோ டிரான்சிஸ் தனியார் நிறுவனம் ஆகியன ஒன்றிணைந்து செயற்பட்டு வருகின்றன. மெட்ரோ பஸ் சேவைக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நிர்மாணிக்கப்பட்ட 3வது டிப்போ தொகுதி ஜாயல ஏக்கல பகுதியில் அண்மையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஏக்கலையிலிருந்து தலங்கம் வரை பயணிக்கும் மெட்ரோ பஸ் வீதியின் நீளம் 29.9 கிலோமீட்டர்கள் ஆகும். இந்த வீதியில் 21 மெட்ரோ பஸ் தரிப்பிடங்கள் காணப்படுகின்றன. தலங்கம பத்ரமுல்ல சந்தி, செச்சிரிப்பாய, நைட்டா, ராஜகிரிய, காசல் வைத்தியசாலை, பொருள, YMBA, கெம்பல் பார்க், தெமட்டகொட, பேலியகொட புதிய கலனிப்பாலம், பேலியகொட 2, கெஹைத்த சந்தி, வத்தள, ஹெந்தல, மாபோள, மகபாகே, கந்தான, வெளிகம்பெட்டிய, ஜாயல, சிடிபி சந்தி மற்றும் ஏக்கல ஆகிய இடங்களில் குறித்த பஸ் தரிப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய மெட்ரோ பஸ் சேவை இலங்கையின் பயணிகள் போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியாக மாறியுள்ளது. துபாயில் இருந்து இலங்கைக்கு பாரிய அளவில் போதைப் பொருள் கடத்தியதாக கூறப்படும் ஷிரான் ஃபாசிக்கின் தந்தை எதிர்வரும் 25 தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஷிரான் ஃபாசிக் போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டியதாக கூறப்படும் 3 கோடி ரூபாய் பணத்தின் ஊடாக கம்பகா பகுதியில் சொகுசு வீடு ஒன்றை தனது பெயரில் கொள்வனவு செய்தமை தொடர்பிலேயே அவரது தந்தை கைது செய்யப்பட்டார். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவ்வாறு கைது செய்யப்பட்ட ஷிரான் ஃபாசிக்கின் தந்தை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 25 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் உத்தரவிட்டார். வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் மன்னாரில் எதிர்வரும் 25 தேதி முதல் 27 தேதி வரை உலக சுற்றுலா தின விழா நடத்தப்படவுள்ளது. வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் மன்னாரில் கீரி கடற்கரையில் உணவு திருவிழா உள்ளடங்கலாக பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் 25 தேதி முதல் 27 தேதி வரை இடம்பெறவுள்ள உலக சுற்றுலா தினம் தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் நேற்று மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் கலாநிதி ஜெகநாதன் விவேகானந்தனின் பங்கேற்புடன் மாவட்ட அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரன் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. நிகழ்வு ஏற்பாடு குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. கீரி கடற்கரை பகுதியில் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் இடம்பெறவுள்ள உலக சுற்றுலா தின விழாவில் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உதவியுடன் உணவு திருவிழாவும் முன்னெடுக்கப்படவுள்ளன. கைவினை தொழில் கண்காட்சி, மாயாஜால காட்சிகள், மன்னார் மாவட்டத்திற்குறித்தான விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளன. மன்னாரை இலங்கையின் பிரசித்தமான சுற்றுலாத்துறையாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பேரிடருக்கு முன்னரான தயார்படுத்தல்களை மேம்படுத்தும் நோக்கில் ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் 2,50,641 அமெரிக்க டாலர் பெறுமதியான அவசரகால மனிதாபிமான உதவிப் பொருட்களை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளது. நாட்டில் ஏற்படும் பேரிடர்கள் மற்றும் அவசர காலங்களின் போது விசேடமாக பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், சிறுமிகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அத்தகைய சூழ்நிலைகளில் தேவையான சுகாதார தலையீடுகளை விரைவாக செயற்படுத்துவதற்கான ஆற்றலை மேலும் வலுப்படுத்துவதற்கு குறித்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மனிதாபிமான உதவித்தொகைகள் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசவிடம் கையளிக்கப்பட்டன. இலங்கையில் உள்ள நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் டேவிட் பைன், ஆஸ்திரேலிய பிரதி உயர்ஸ்தானிகர் ரூத் ஃபியார்ட் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியத்தின் இலங்கையின் தற்காலிக பிரதிநிதி முன்ஸ்டோ வாங்கேல் ஆகியோர் குடும்ப சுகாதார பணியகத்தில் வைத்து பொருட்களை கையளித்தனர். இந்த சிறப்பு மனிதாபிமான உதவி திட்டத்திற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அரசாங்கங்கள் நிதியுதவி வழங்கியுள்ளன. பாதுகாப்பு வசதிகளை விரைவாக வழங்குவதை வலுப்படுத்தும் நோக்கில் குறித்த உதவிகளில் அதிதிறன் கொண்ட 8 கூடாரங்கள், சூரிய சக்தியில் இயங்கும் விளக்கு தொகுதிகளை கொண்ட 3 கூடாரங்கள், குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளுக்கான 999 பயணக்கருவிகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கான 1,283 பொருட்கள் அடங்கிய கருவிகள், முதியோருக்கான 246 கருவிகள், பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சுகாதாரத்தை உறுதி செய்வதற்கான 1,659 கருவிகள் ஆகியன அடங்குகின்றன. இதேவேளை நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் ஆசிய அபிவிருத்தி வங்கி மூலம் 2025 தொடக்கம் 2030 ஆண்டு காலப்பகுதியில் பாரிய நிதியுதவியொன்றை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியுதவி திட்டத்திற்கு அமைவாக 2027 ஆண்டுக்காக ஒரு மாகாணத்திற்கு ஒரு திட்டம் என்ற அடிப்படையில் 9 மாகாணங்களுக்குரிய வருடாந்த அபிவிருத்தி திட்ட மீளாய்வு நடவடிக்கைகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தலைமையில் நடைபெற்றன. இதன்படி 2027 ஆண்டில் ஒரு மாகாணத்திற்கு அன்னளவாக 750 பில்லியன் ரூபாய் வீதம், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மூலதனமாக மொத்தம் 6.7 பில்லியன் ரூபாய் பணம் கிடைக்கப்பெறவுள்ளது. அதற்குரிய 2024 திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நவம்பர் மாத நடுப்பகுதிக்குள் நிதி ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் 2027 ஜனவரி மாதம் முதல் அந்தந்த மாகாணங்களுக்குரிய நிதியை ஒதுக்கி சுகாதார அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த வழிவகுக்கும். இந்நிகழ்வில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் குழு தலைவர் டைலின்சென் உள்ளிட்ட உள்நாட்டு வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட பிரஜாசக்தி வேலை திட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பில் விசேட பிரஜாசக்தி வேலை திட்ட நிகழ்வு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி தலைமையில் காத்தான்குடி கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, மாவட்ட அரசாங்க அதிபர், 14 பிரதேச செயலக பிரிவுகளிலும் கடமையாற்றும் பிரஜாசக்தி தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர். பிரஜாசக்தி வேலை திட்டம் என்பது வறுமை ஒழிப்பதை மாத்திரம் நோக்காக கொண்டதல்ல எனவும், கிராம மட்டத்தில் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராம மட்டத்தில் செயற்படும் சமூக அபிவிருத்தி அமைப்புகள் வலுவாகவும் சிறப்பாகவும் செயற்பட வேண்டும். பிரஜாசக்தி தலைவர்கள் தமது கிராமங்களில் காணப்படும் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் அரசாங்கத்தினால் இவரிடம் மாவட்டத்தின் அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு 10,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமது கிராமங்களில் காணப்படும் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றை தீர்ப்பதில் சமூக மட்ட தலைவர்கள் முனைப்புடன் செயற்பட வேண்டும். காத்தான்குடி சுகதா வித்யாலயத்தில் 25 ஆண்டுகளாக தகரக்கொட்டிலில் இயங்கிய வகுப்பறைகளுக்கு பதிலாக நிரந்தர வகுப்பறை கட்டிடம் கட்டும் செயற்பாடு இடம்பெற்று வருகின்றது. கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தகரக்கொட்டில்களில் இயங்கி வரும் மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்திற்குட்பட்ட காத்தான்குடி சுகதா வித்யாலயத்திற்கான வகுப்பறை கட்டிடம் நிர்மாணிக்கும் நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாடசாலை அதிபர் MM முனீர் தெரிவித்துள்ளார். 13 மில்லியன் ரூபாய் செலவில் இக்கட்டிடம் நிர்மாணிக்கப்படுகின்றது. தகரத்திலான கொட்டில் வகுப்பறைகளில் மழைக்காலத்தில் வெள்ளம் நிரம்பி மாணவர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வந்தனர். கடந்த கால அரசியல்வாதிகள் பலரிடம் முறையிட்டும் குறித்த குறைபாடு நீக்கப்படாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் கருதி இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக பாடசாலை சமூகம் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. பல மாதங்களாக நிலவிய வறட்சியின் பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனால் வெப்பம் ஓரளவு தணிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நீண்ட நாட்களின் பின்னர் கந்தளாய் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடும் வறட்சியினால் மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மழை அவர்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளது. எல்னினோ காலநிலை தாக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள வறட்சியினால் திருகோணமலை முள்ளிப்பொத்தானை பகுதியில் கிணறுகளில் நீர்வற்றி வறண்டு காணப்படுகின்றது. எல்னினோ காலநிலை மாற்றம் மற்றும் அதனால் பயிர்ச்செய்கைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. வளவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வறட்சி வெள்ளம் உள்ளிட்ட வானிலை தாக்கங்கள் குறித்தும் உணவு பாதுகாப்பு குறித்தான விடயங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தினர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சவுதி அரேபியா பிரதான கனிய எண்ணெய் போக்குவரத்து வழியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈராக் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலினால் சவுதி அரேபியா குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் விரிவடைந்தமையை அடுத்து குறித்த ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1200 கிலோமீட்டர் நீளமான கனிய எண்ணெய் விநியோக குழாய் வழி உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளரான சவுதி அரேபியாவுக்கு ஹோமோஸ் நீர்நிலையை தவிர்த்துச் செல்வதற்கான வாய்ப்பாக காணப்படுகின்றது. ஹோமோஸ் நீரிணையை தவிர்த்து செங்கடல் பிரதான ஏற்றுமதி துறைமுகம் காணப்படும் யங்வு பிரதேசம் ஊடாக குறித்த கனிய எண்ணெய் போக்குவரத்து இடம்பெறுகின்றது. குழாய் வழியை அண்மித்த பகுதியில் குறித்த ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், முழுமையான பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி அதனை மூடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை 4% முதல் 5% வரை கனிய எண்ணெய் போக்குவரத்து குறித்த குழாய் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எமனின் பல பிரதேசங்களை கைப்பற்றிய நிலையில் குறித்த குழாய் மூடப்பட்டது. வடகொரியா பிளாஸ்டிக் ஏவுகணைகள் சிலவற்றை பரிசோதனை செய்துள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியா யுத்த ரீதியிலான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும், ஏவுகணை பரிசோதனை குறித்து அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் தகவல்களை பரிமாறிக்கொண்டுள்ளதாகவும் தென்கொரியா குறிப்பிட்டுள்ளது. வடகொரியா ஏவுகணை பரிசோதனையை மேற்கொண்டமையை அடுத்து தென்கொரியா பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ஏனைய நிறுவனங்களுடன் அவசர கூட்டம் நடத்தியுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதியின் பங்கேற்புடன் புலனறுவையில் விவசாயிகளின் பேரணி. மக்களின் இலகுவான தெரிவாக பொது போக்குவரத்தை மாற்றியமைக்க உள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு. 2027 சுகாதாரத்துறையை மேம்படுத்த ADP-யிடமிருந்து 7.7 பில்லியன் ரூபாய் உதவி. கைது செய்யப்பட்ட சிரான் பாசிக்கின் தந்தை 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில். வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் மன்னாரில் உலக சுற்றுலா தின விழா. ட்ரோன் தாக்குதலினால் சவுதி அரேபியா பிரதான கனிய எண்ணெய் விநியோக குழாயை மூடியது. இத்துடன் வசந்த மெஃபம் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலவையை பாருங்கள்.
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3107வது அதக்குடிபத்தி லுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 11, 51, 72, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 11, 51, 72, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 88,51,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,74,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 4,993வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 23, 51, 57, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 23, 51, 57, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,83,19,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 81,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 3,281வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 2, 24, 76, 77 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 2, 24, 76, 77 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 6, 8, 4, 6, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 8, 4, 6, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,03,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,61,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,442வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 2, 17, 71, 76 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 2, 17, 71, 76 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 2, 1, 6, 9, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 1, 6, 9, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 88,53,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,12,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,457வது கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி சூப்பர் இலக்கம் 27 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 68, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி சூப்பர் இலக்கம் 27 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 68, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,36,16,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,14,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 15,000வது சுபிரிதன சம்பத்தின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 7, 9, 0, 09 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 7, 9, 0, 09 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,76,260 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,98,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 489வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 9,009 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 9,009 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 30 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 68,53,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,111வது சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 18, 25, 40 வெற்றி இலக்கங்களாக 18, 25, 40 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 42,04,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: நன்றி சுரேஷ் ரூபி. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்ததின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக சுப்பைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்ததின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ போறீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ஆரம்பத்திலே பேசுறதுக்காக லோஷா வந்திருக்காங்க. வணக்கம் லோஷா.
1: வணக்கம் அனந்தியக்கா.
0: வணக்கம் லோஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன். நீங்கள்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல
1: இருக்கேன். நல்லது சந்தோஷம்.
0: அப்படியா? அவரும் லோஷா சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பாட்டு கேட்டு
0: பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா இல்லாட்டி இன்னைக்கு வீட்லயே தானா?
1: வெளியில போவேன். இல்ல, வீட்டுலதான்.
0: வீட்டுலதான் இருக்கீங்க. சரி, இப்ப டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சாச்சு.
0: ஓகே, அப்ப அக்காவுக்கு இங்க எனக்கு இல்லையே. அனுப்பி விடுங்க. சரியா? சரி லோஷா. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க?
0: எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சரி, எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுங்க. சரியா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: உங்களுக்கா வேண்டியும், வசந்த மகளிர் பாடல்கள் அனைவருக்கா வேண்டியும், வசந்தம் கேட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கா வேண்டியும், எனக்கா வேண்டியும் கேப்போம் அக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது அருள் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 6:42.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
5: திரை உலகின் நட்சத்திரம், வசந்ததின் ஸ்டார் ஆஃப் தி டே.
0: வசந்தத்தை நின்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பாடகர் கிரிஷ். ஒழிக்கும் பாடல் இது, வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஃபரிதா வந்திருக்காங்க. வணக்கம் ஃபரிதா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? அட்டா அப்படியா? அப்புறம் பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்ல பாடல்கள். அட்டா அப்படியா, சரி. அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம் இன்னும் குடிக்கல. சரி, இப்ப ஃபரிதா அப்படியா, சரி. இப்ப எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே நீங்க. என்னன்னா அப்படின்னா, உங்கட வானொலி பெட்டி சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேசுறீங்களா? குறைச்சிட்டீங்களா? அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்கும். சரியா? சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க ஃபரிதா? நல்லா இருக்காங்க. சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா? சரி, படுத்துப்பா. எங்கட வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் நைட் சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? அட்டடா அப்படியா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: வெயிலால ஒண்ணும் செய்யலம்மா.
0: அப்படியா, வெயில்னால நீங்க சமைக்கல? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: குடும்பத்தா இருக்கேன், உங்களுக்கும்
0: எனக்கும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது சாமி திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில்.

0: சார்லி சாப்ளின் திரைப்படத்திற்காக பரணியின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவையிடான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டு மகிழ முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக விஸ்வநாதன் வந்திருக்காங்க. வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: உங்களை போல நலமா உச்சமா இருக்கீங்களே.
0: அப்படியா விஸ்வநாதன், இன்னைக்கு எங்க போனீங்க? இன்னைக்கு விடுமுறை நாள்.
1: இன்னைக்கு சவாரி போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டேன்
0: மேடம். அப்படியா, நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஒரே மலை குண்டு இல்லாம வெயில் குண்டு வந்தா இருக்கீங்க
0: என்ன? சரி விஸ்வநாதன், சரி இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல கேட்கும் காவத்த நீலகாம ரம்ஸ் குடும்பத்தாயும், பத்தாவது மர்ம ஜெவன குமார், கோயில் மர்ம அருள் செல்வி, பனாவத்திற்கு மர்ம சங்கீதா குடும்பத்தாயும், வானொல்மர் அருள்மொழி, முந்தாஸ்தயம், வாயுத நீதன், மர்சூப் சின்ன மகாதேவன், ராஜேஷா மூர்த்தி, இன்னவழியா சோமசிங், தயானந்த் உமாச்சந்திரன், கிருஷ்ணபக்தன், ஸ்ரீகாந்த், தண்டிக் தங்கத்துறை, பூந்தர தாரன்மா, சரோஜனம்மா, சம்மகதானந்த், மற்றும் சுலைமான், அன்பான அறிவிப்பால், உற்சாகமான அறிவிப்பால், ஆனந்தன், உங்களுக்காக கேட்பேன் பாடலே.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி வணக்கம் மேடம். நன்றி.
0: படத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. காதல் சுகமானது திரைப்படத்திற்காக சிவாவின் இசையில் கார்த்திக் பாடும் பாடல்.

0: தேவானா. ஜெமினி திரைப்படத்திற்காக பரத்வாஜின் இசையில் சாதனா சர்க்கம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 மேட்டலைவரிசையினூடாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மார்கரெட். வணக்கம் மார்கரெட்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கும்.
0: சந்தோஷமா இருக்கீங்க. அப்படியா? பாடல் பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா?
1: நல்லா பிடிச்சிருக்கு.
0: அப்புறம் மார்கரெட் சொல்லுங்க, இன்னைக்கு விடுமுறை என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு வேலை தான்.
0: இன்னைக்கும் வேலையா?
1: இன்னும்
0: சமையல் முடியல.
1: சமையல் முடிஞ்சு.
0: என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல?
1: இன்னைக்கு சோறும் புலஸ்கறையும் காபி கறியும்.
0: அடடா, அப்படியா? சொல்லும் போதே பசி வர்ற மாதிரி இருக்கு லைட்டா அப்படியே. அப்புறம் மார்கரெட் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் நல்ல சுகமா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடல் கணவருக்காகவும், மகள் மேசி அச்சாருணிக்காகவும், வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், பள்ளிகமல் தோட்டத்தை சேர்ந்த அனைவருக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கருகுட எட்டியாந்தோட்டையை சேர்ந்த வினோத் சரண்யா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரித்திக் வந்து நாளைய தினம் தனது முதலாவது பிறந்த தினத்தை வந்து கொழும்பு வீதி அகரமல் தெனியாய ஹோட்டல்ல வந்து வெகு விமர்சையா வந்து கொண்டாடுறாராம். அவரை வந்து உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமைப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம், நலமா இருக்கீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பண்டார வலையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் என்று சொல்லி பொத்துவிலிருந்து ஜமால்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி என்று பெரிய நீலா வலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஆனந்தி சிஸ்டர், அன்பான வணக்கம், விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி அக்குரணையிலிருந்து ஷாருக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அக்கறைப்பற்று பப்டேலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று பசறையிலிருந்து தம்பி ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பசறையோரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்து அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. காதலன் திரைப்படத்திற்காக ஏ. ரஹ்மானின் இசையில்.

0: செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
2: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
3: அபுலாசன்
4: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். 102.6 இட்டலி வரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைத்திருக்காங்க. பதுளையிலிருந்து ஞானகுரு, வணக்கம்.
1: அன்பான பாச தமிழ் வணக்கங்கள். நான் பதிலை சென்றவரையிலிருந்து ரசமளிக்கும் ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் வணக்கம். ராஜேந்திரன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: மிக்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன். மிக நீண்ட நாளைக்கு பிறகு வசந்தத்தோடு நான் தொடர்பு கொண்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க?
1: இனிமேல் தான் சாப்பிடும், 8:30 ஆகும்.
0: சரி சரி, இனிதான் சாப்பிடணும். சரி, யாரெல்லாம் நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: அன்பான குடும்பத்தினர், அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோணி அம்மா, அக்கா சந்திரா, சித்தப்பா குடும்பத்தினர், வேலாயுதம், அசோக்குமாரி, விஜயகுமாரி, அன்பு நண்பர்கள் சத்தமல் தந்த வசந்தகுமார், சேன்குமார், ஈடன் மற்றும் அத்தனை அன்பான நண்பர்களையும் இணைத்துக் கொண்டு என்று ஒரு விசேடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய அன்பான நன்றி பாடசாலை நன்றி. இன்று திருமண நிறைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார், அவரை வாழ்த்துகிறேன். அவர் ஸ்பிரிங் வெளி, மதுரை ஸ்பிரிங் வெளி மேமலை 2 பிரிவை சேர்ந்த லதா பெருமாள் தம்பதி இனர் என்று தனது திருமண நிறைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். அன்பான எங்களோடு படித்த அத்தனை பாடசாலை நண்பர்களும் சேர்ந்து வாழ்த்துகிறோம். அவர்களை பெயர்களை நான் சொல்ல வேண்டும். விஜயகுமாரி, பிரியா, லதா, விஜயராணி, சுப்பரீரா, சுந்தரி, ரஜினிகாந்த், வினோத், ஜெகன், பிரகலாதன், சுதாகன், சந்திரமோகன், ஆனந்தகுமார், இளையராஜா, மோகமணி, சத்யசீலன், மெய்யநாதக்கண்ணன், திருச்செல்வம், ராஜசேகரன், சபநாயகம், பிரகாஷ் மற்றும் என் அன்புக்குரிய நேசனங்கள் அத்தனை பேரும் இவரை வாழ்நாள் முழுவதும் அன்பான இன்பமும் அன்பும் பெருகி வாழ வேண்டும் என்பதாக அன்பாக வாழ்த்துகிறேன். இவருக்காக காதலுடன் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு விரும்புகிறேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி
0: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. வசந்தத்தின் இன்றைய ஸ்டார், வசந்தத்தின் இன்றைய ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் கிரிஷ்.
2: திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
0: ஒலிக்கும் பாடல் இது. வாரணம் 1000 திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில்.

நம்பிக்கையின் நேரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் அழைக்கிறோம். இன்றும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: பேச காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது SMS மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கம் 0722456621, 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குறுநாடகம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் இன்னைக்கு நிறைய காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வந்திருக்கேன். ஆமா, எனக்கும் அவருடைய பிரசங்கங்களை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: என்னுடைய வாழ்க்கையில அவருடைய வசனங்களை கேட்டு நிறைய காரியங்களை நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவர் என்ன கத்து தர போறாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன்.
0: அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை இயேசு கண்டு மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருப்பதை கண்டார்.
2: அந்திரேயா, வலைய சரிய புடி. இந்த பார், இந்த பக்கம் கீழே விழுது. ஒழுங்கா எடுத்து அலசு.
3: எனக்கு தெரியும் பேதுரு, கொஞ்சம் இரு.
2: இங்க பாரு, என் கையில இன்னொரு வலை இருக்கு, நீ பாக்கலையா? இது அங்கால வச்சுட்டு வார.
4: சரி சரி, சீக்கிரம்.
0: அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் இயேசு கிறிஸ்து ஏறினார். அது சீமோனுடைய படகாய் இருந்தது.
1: இவர் என்னோட படகுல ஏறாரே.
0: இந்த படகை கரையிலிருந்து சற்றே தள்ளு.
2: சரி அந்திரேயா, கொஞ்சம் படக புடி, நாங்க உள்ள தள்ளலாம்.
4: படக தள்ளுங்க. அப்படித்தான். போதும் போதும்.
2: சரி.
0: இயேசு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் வலையை போட்டார்கள். வலைகள் கிழிந்து போகும் அளவுக்கு திரளான மீன்களை அன்று அவர்கள் பிடித்தார்கள். இதன் பின்பு இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அன்று முதல் தன்னுடைய வலைகளையும் தன்னுடைய மீன்பிடி தொழிலையும் கைவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றான் சீமோன். சீமோன் தன்னுடைய உள்ளத்தில் பின்னொரு நாளில் இவ்வாறு நினைத்திருக்கலாம்.
2: மீன்களை பிடிச்சிட்டு இருந்த என்ன இயேசு கிறிஸ்து தேடி வந்தாரு. சீமோனேன்னு என்ன பேர் சொல்லி அழைத்து சீமோனா இருந்த என்ன பேதுருவா மாத்தினாரு. நான் அவருக்கு பின் செல்ல ஆரம்பிச்ச அந்த நாள் முதல் என் வாழ்க்கையில நான் கண்ட காரியங்கள் ஏராளம். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் என்னை ஆச்சரியப்பட வச்சது. என்னுடைய வாழ்க்கையில நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா ஒரு நாள் வந்தது, நான் அவர் யாருன்னு தெரியாதுன்னு அவரை மறுதளிச்சேன். இத்தனைக்கும் அவருடைய வல்லமைய பக்கத்துல இருந்து பார்த்து வேண்டாம். ஏன், அவர் கடல் மீது நடந்து வரும்போது நானும் கடல் மீது அவரை போல நடக்கணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் இறங்கி வா, என்கிட்ட வான்னு சொன்னார். நானும் இறங்கி நடந்து போனேன். அப்போ கொஞ்சம் அலைகளை பார்த்து பயந்ததால நான் கடலுக்குள்ள மூழ்க போனேன். அப்போ என்னை கைப்பிடித்து தூக்கி எடுத்தாரு, என்னை ரொம்ப நேசிச்சாரு. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு போக மாட்டேன்னு கூட அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவர் பின்னாடியே நான் போனேன். அப்போ அங்க இருந்தவங்க, நீயும் இயேசுவோட தானே இருந்தேன்னு கேட்டப்போ, இல்ல, எனக்கு அவர் யாருன்னு தெரியாதுன்னு மூன்று முறை மறுதளிச்சிட்டேன். இனிமே நான் இயேசு கிறிஸ்து

0: முகத்துல எப்படி முழிப்பேன்னு. நான் ரொம்பவும் மனமுடைஞ்சு மன கசந்து அழுது. இந்த பாவியையும் அவர் மன்னிச்சாரு. அது எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. அந்த அன்புக்கு ஈடு செய்ய இந்த உலகத்துல வேற எந்த அன்பும் இல்லை.
1: சங்கர், என்னோட வாழ்க்கையில நானும் பேதுரு மாதிரி இருந்தேன். நான் ஒரு பாவியான மனுஷனா இருந்தேன். என்னையெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரான நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா அவர் என் வாழ்க்கையில வந்தது மட்டும் இல்லாம அவரு அளவுக்கு அதிகமா என்னை நேசிக்கிறாரு. ஏன்? உன்னை கூட தான் நேசிக்கிறாரு.

0: ரமேஷ் வேலைலாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்கு.
1: எனக்கு இந்த நாட்கால ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்க.
0: அவ்வளவுதானே கவலை. மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணி வான் மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லனா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பர் கணக்கு 0722 4562 1.
1: அப்படி யாருக்கா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம்? அத தபால் மூலமா?
0: ஆமா, நேர்களே நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான் மலர்னு டைப் பண்ணுங்க 0722 4562 1 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி.

வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, எத்தனையாம் நாள் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் என்பதே. அதற்கான சரியான பதில் இரண்டாம் நாள். இந்த பதிலை ஆதியாகம முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கும். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று என்பதே அந்த பதில். இந்த பதிலை அனுப்பி வைத்த நேர்கள் ஆன்சன் பேரிக் மோசஸ், சின்ன ஊரணி மட்டக்களப்பு, டி டினோஷகன், டி அசலெரிக், டி தமிழினி ஆகியோர், நயன்ஸ் அட்விசன் மஸ்கலியா, எஸ் லக்ஷிகா ஜட்டியந்தொட்ட, ஆர் மெடோனா கொஸ்லந்த, சசி சுபா, மெர்சி யோஷுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷனி, தேவா செல்லம் ஆகியோர் தேமோதர எல்ல, கத்ரினா மோகா அப்ப டிவிசன் மஸ்கலியா, டி ரோஹித், நயன்ஸ் அட்விசன் மஸ்கலியா, வைஷ்ரா சரியான பதில், பி ஆர் ரோனன் நெட்லின் நாவல பிட்டிய, எலிசபெத் ராஜா பசரை, ஜி அருள் மேரி மோகா அப்ப டிவிசன் மஸ்கலியா, எல் எஸ் ஷெமோன் டெரிக் நாவல பிட்டி, ராபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, எம் பி மூர்த்தி கினிகத்தேன, திரு விஜயகுமார் முகமாலை, டி வளர்மதி நீர்கொழும்பு, அமலன் வாகரை மாங்கனியிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, ஏதேன் தோட்டத்தில் இருந்த நதியிலிருந்து எத்தனை ஆறுகள் பிரிந்து காணப்பட்டன? ஏதேன் தோட்டத்தில் இருந்த நதியிலிருந்து எத்தனை ஆறுகள் பிரிந்து காணப்பட்டன என்பதை உங்களுக்கான இந்த வார கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதியில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621, 0722456621. நல்லது நேர்களை, சுரன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0311-2390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-4562-6621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: மஜ்னு திரைப்படத்தில் இருந்த ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இறுதி மனத்தியாளத்துக்குள்ளையும் வந்தாச்சு. எனவே 9 மணி வரைக்கும் மணிந்திருக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கால் பண்ணுங்க, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் நிகழ்ச்சி கேட்டு மகிழ முடியும். இப்பார் நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, நிக்கலஸ். வணக்கம் நிக்கலஸ்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிக்கலஸ். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கடையில. கடையில
0: கடையில இருக்கீங்க? இன்னும் கடையிலயா? அப்படியா? அப்புறம் நிக்கலஸ் சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: சொல்லுங்க?
1: அந்த நம்பிக்கை நேரம் போச்சு தானே, அப்ப அந்த கேள்வி பதில் நேரத்துல ரேடியோ கட் ஆயிடுச்சு.
0: அப்படியா?
1: அந்த கேள்வி எங்களுக்கு கேட்டு கேளாம போச்சு. அது என்ன கேள்வின்னு முடிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்கும்.
0: சரி சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: மனைவி ரெஜினா இருக்காங்க, மகள் மகள் பரதீஸ்வரி, கமல், பிளஸ் மற்றும் கடத்தவையில இருக்காங்க ஜிஸ்மா இருக்காரு, மற்றும் பக்கத்துல சரத் இருக்காரு, ராஜ் செல்வன்ல ராஜ் இருக்காரு, சிவா செல்வத்துல சிவா இருக்காரு, கே பி குமார் இருக்காரு, மற்றும் நம்மளுக்குரையில லூசாஸ் ஆப்ரியர், ஜோஸ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க மெக்கானிக் ரஞ்சிகாவும் சஜிலாவுக்காவும், டெமோதரையில சுரேஷ்குமார் இருக்காரு, ஜோஸ் ஜோஸ் மாமா இருக்காரு, யேசுதாசன் இருக்காரு, மற்றும் ராய் இருக்காங்க, நிக்சன் மற்றும் யேசுநாதன்,
0: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு நன்றி.

0: ஹாய் இதே எழுத்து திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சொப்ரானோ பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 மேட்டாலை வரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மாவனலையிலிருந்து மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன்க்கா. நீங்க உங்களோட பேரு என்னக்கா? ஆனந்தியா.
0: சரி, ரொம்ப நன்றி மூர்த்தி.
1: அப்புறம்
0: அப்படியா? சரி, ரொம்ப நன்றி மூர்த்தி. அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்யறீங்க?
1: அவரோட 13வது பிறந்தநாளை கொண்டாடி இருக்கோம். அவர் வாழ்க்கை ஒரு பாட்டு ஒண்ணு வேணும்க்கா.
0: அப்படியா? என்ன பாடு?
1: குங்குமம் போட்டு கவுண்டர்ல இருந்து அந்த பூவும் காற்றும் வீசும் போது அந்த பாட்டு வேணும்.
0: அப்படியா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா?
1: அந்த பாடல கேட்டு நாவலப்பட்டி சேட்டியா குட்டியும் ஆட்டோ விஸ்வநாதன் மகாதேவன் மற்றும் வசந்த நேர அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் சிவானி காப்பாவும் சேர்த்து இந்த பாட்டை கட்டாயம் போடுங்க.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்கள் இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மில்டன் கருங்காலிச்சேலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கார். அதே நேரம் நுணுகலையிலிருந்து கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து தன்னுடைய உறவு சொந்தங்கள் அனைவரையும் அணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி நானூயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் மீங்கிரிய ரவி இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் மாவனலையிலிருந்து நீசாவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி வேறுவளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் சிஸ்டர், அன்பான இரவு நேர வணக்கம். எப்படி சுகம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிகழ்ச்சியோடு கொழும்பு 10 தேவ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்திற்காக.

0: கண்களால் கைது செய்ய திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடல். நிறம் இரவு 8:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக ஒரு சொவரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேரம் இரவு 8 மணி கடந்து 39 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஞானகுரு பதுளையிலிருந்து. வணக்கம்,
1: பிரியமான இரவு வணக்கம் ஆனந்தி.
0: இனிமையான இரவு நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன், நீ நலமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு ஒழிக்கும் பாலை விரும்பி கேட்பது வந்து அண்ணா இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளைகளான தட்சிணா தேவி, காயத்ரி, சன்விதன்யா, சிறுதார்த்தி மற்றும் நண்பர்கள் ரிவான், பாரதி
0: நிகழ்ச்சியில் பாடல் தெரிமுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி குறிஞ்சாங்கேணியிலிருந்து அசுருதீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆய் சிஸ்டர் இரவு நேர வணக்கம் என்று மஸ்கிலியாவில் இருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. வணக்கம், இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம், வசந்தத்தோடு நானும் இணைந்துள்ளேன் என்று தொண்டை மன்னார் செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சேலம் சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி வாழச்சேனையிலிருந்து குணபாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாறுகளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். குடும்ப உறவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு கமலவேணி மற்றும் டெல் ருக்ஸன், ஜஸ்வீத், கரிதராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு பிரசாந்த் இணைந்திருக்காரு. கின்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது. ஏ ஆர் ரகுமானின் இசையில் உயிரே திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப இறுதியாக நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக குணபாலன், வணக்கம். வணக்கம். ஆஹா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: பாதுகாப்பு கடமை.
0: சரி குணபாலன்,
1: கணேசமூர்த்தி
0: சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: அருள்மொழி,
0: சரி, அனைவரையும் இணைந்து கொண்டு கேட்கலாம். சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து ஒலிக்கருக்கும் பாடலோட நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலைக்கத்தில் ஆர்ச்சி நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தம். நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வந்தனங்கள். தொடர்ந்தும் நீங்கள் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் சரியாக 9:00.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:14. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யாரும் வந்திருக்காங்க? பனாவத்தையில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருப்பேன் சார்.
0: என்ன பண்றீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க?
1: நான் நிகழ்ச்சி ஆரம்பத்திலே கேக்குறேன் சார்.
0: இன்னைக்கு ஆரம்பத்துல வந்துட்டீங்களா? என்ன
1: வந்து சார், சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா?
1: அருள்மொழி, சாந்தனி, ராஜலட்சுமி, ஈடன், சண்முகநாதன், இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. நீங்கள் மலைக்கலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசிலகம் 0112-5001 அல்லது 0112-2711க்கு.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:13 நிமிடம். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-0001 அல்லது 0112-725-111 சார், இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதற்காக. வணக்கம் சுதாகர். வணக்கம்.
1: இரவு நேரம்
0: வணக்கம் சுதாகரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கும்.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க? சரி, யாரெல்லாம் இருக்காங்க சுதாகரன்?
1: அண்ணா எனக்கு
0: என்னது
1: பாடல் ஒன்று சொல்ல
0: முடியும். என்ன பாட்டு?
1: ஊட்டி வரை பாடல்.
0: நிகழ்ச்சி கேளுங்க. அந்த பாடல் ஒன்று யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா சங்கரன், அக்கா ஜோசிங், அக்கா பிள்ளைகள் அசின் மற்றும்
0: கம்பளை. சரி, நன்றி
1: நன்றி.

0: சொல்ல பிள்ள சார்,
1: என் வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சு, ஆனா படிக்க இல்லதான்.
0: கல்வியா செல்வமா வீரமா
1: சார், அந்த மூணும் சேர்த்து ஓணும்னானா நான் தான் படிக்கல. இந்த புள்ளவளாவது நல்லா படிக்கணும், என்ன செய்யணும் நானா?
0: காலமா 10 மணிக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: வசந்தம் FM

0: நேரம் 9:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு ஸ்ரீமுருகன், வணக்கம்.
1: எங்களின் நண்பர் அன்பு கலைஞர் திரு டிஜி நந்தாமசாத் அவர்களுக்கு இனிமையான இரவு நேர வணக்கங்கள்.
0: வணக்கம் ஸ்ரீமுருகன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆலை காணல.
1: கோவில் குளமண்டா தெரிஞ்சதே பிறகு மற்ற லைனும் கிடைக்கிறது. அறி உங்களை அருமையான பாடலை போடுறதுனால் வாடிக்கையாளர் கூடிவிட்டது.
0: நீங்க கோவில் குளமெல்லாம் அலையிறவர் என்ன?
1: கோவில் சாமியும் விட போறேன்.
0: பெரிய பக்தர் தான் நீங்க, அப்படி பார்த்தா. சரி, எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
1: பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், பாவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
0: சரியான பக்தி, நீங்க உண்மையிலேயே பக்தி. பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். என்ன பாவம் மைனாக்கு, மைனாக்கு தெரியாது இதை பத்தி எல்லாம். என்ன
1: பறவை?
0: சரி, ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம்.

வாழ்க்க இன்பம் தேடி நாம் இருவர் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி, நாம் இருவர் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. பறவைகள் பலவிதம்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 9:34 நிமிடம். நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் இலங்கை நாதன்.
1: நான் வடமராட்சி நாச்சிமார் கோயில் அடிவைந்து சின்னத்துறை இலங்கை நாதன்.
0: எப்படி இருக்கிறீங்க இலங்கை நாதன்?
1: நான் நலமாக இருக்கின்றேன். விசேஷமாக உங்கள் நலத்தை நான் தெரிந்து கொண்டேன் வானொலியின் ஊடாக.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் சொல்லுங்க.
1: ஹலோ
0: சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க
1: பாடலை கேட்பதற்கு? வானொலி பெட்டிகளுக்கு அருகில் ஆவலுடன் வசந்த மேம்பர் நிகழ்ச்சியை எங்கள் நந்தா அவர்களின் இனிய தொகுப்பில் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் உங்கள் தெரிவில் ஒரு பாடலை தாருங்கள்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

0: நேரம் இரவு 9:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111 சரிந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் பாரூக், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் பாரூக். அப்புறம் எப்படி இருக்குது அன்றாதபுரம் பக்கம் எல்லாம்?
1: எனக்கு சித்தி படத்துல சந்திப்போமா, இனி சந்திப்போமா அந்த பாட்ட எனது மனைவி சித்தி அனிசா, மகன் ரொசான் ரிசான், மகன் நஜிபா நசிகா, பேரன் சாயித், பேத்தி சச்சுலியானா, அம்பாந்தோட்டை ஜெமிலா, சுலைமான், மரசு, கொழும்பு மஜித், மும்தாஜ் பேகம், தல்கோமு ஜின்னாவுக்கும், மாத்தல இம்தியாஸ் இருக்கும், அரபாநகர் பரிதாவுக்கும், உங்களுக்கும் வசந்திக்கும், அனைவர்களுக்கும் அந்த பாடத்தாங்களே.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் இதமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:04 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு ரத்ன ராசா வந்திருக்கார். வணக்கம் ராசா.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ரத்ன ராசா?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க போயிட்டு இருந்தீங்க?
1: எங்க லைன் கிடைக்குது இல்லையா?
0: ஓ, இன்னைக்கு கிடைச்சது என்ன?
1: கிடைச்சு.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் மருமக்களும் வசந்தேப்பம் கேட்கும் அனைவருக்காக உங்களுக்கு எங்க நல்ல பாடல் ஒண்ணுதாங்க.
0: சரி, என்ன பாட்டு?
1: இது காத்து வாங்க போன கவிதை.
0: காத்து எல்லாம் வாங்கி போயிட்டாங்க வந்துட்டு இவ்வளவு நேரத்தை எங்க இருந்தீங்க? சரி, அந்த பாட்டு சரிங்க, நன்றி. சரி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியில் 0127 5001 அல்லது 0127 5111

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே FM. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அன்பான வணக்கம், நானும் வசந்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னை இணைத்துக்கொண்டு இனிமையான ஒரு பாடல் தாருங்கன்னு சொல்லி தொண்டமன்னார் சிவில் சன்னிதியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. மாளிகாவத்தை சந்திரா குஷன், அன்பான வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி மணிவண்ணன் வந்திருக்காங்க. அதுபோல் பெரியண்ணா வந்திருக்காங்க. எப்படி இருக்கிறீங்க? எனக்கும் எல்லோருக்கும் சேர்த்து நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்திக்காரியப்பர் வந்திருக்க நந்தா அவர்களுக்கு நானும் உங்களுடன் இணைந்துள்ளேன். நன்றி அண்ணா. அன்பான இரவு நேர வணக்கம். கொழும்பு ரேகா மகேந்திரன் வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, நலமா இருக்கிறீங்களா? சவுதியில் இருந்து இணைந்துகொள்கிறேன். மருதமுனையில் அன்பு உறவுகளுக்காக ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஜோன் ஏகாம்பரம் வந்துருங்க. இரவு நேரம் வணக்கம் அக்கா, இப்படி இருக்கிறீங்கள் அப்படின்னு அக்கா இல்லை அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கணும். சுமதி வந்திருக்கான். ஹாய், இனிய இரவு நேர வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்? சகாம வீதியில் இருந்து கிருஷ்ணப்பிள்ளை வந்திருக்கா. கட்டுவாணியிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்கா. கே கே சொல்ல கண்ணனுக்காக ஒரு பாடலை தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாளிகாவத்தையில் இருந்து ரகுமா வந்திருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காளிமுத்து வந்திருக்கான். ஹாய் அண்ணா, இரவு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பத்துக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோகன் ராம் வந்திருக்காங்க. அதுபோல் மூதூர் வடிவேல் வந்திருக்கார், பட்டித்தரில் இருந்து வசந்தத்தின் வானொலி விமானர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இதுபோல் இந்த நேரத்தில் அன்பான இரவு நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு பாடலை தாங்க. பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்காங்க. புவனேஸ்வரி வந்திருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம், இந்த மாதிரி பாடகருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சாப் வந்திருக்கார். வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் பசியூரிலிருந்து பாடல் தாங்க. அண்ணன் ஸ்மைலுக்காக, தம்பி இக்பாலுக்காகவும் ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேச ஒருவர் இருக்கார். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஆறுமுகம் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: என்ன பண்றீங்க ஆறுமுகம்?
1: நான் ஒரு காவலாளி.
0: ஓ, இப்ப காவல்ல இருக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு பழைய பாடல்
1: நடக்கும். எனக்கு இதே வீணை படத்தில் கடவுள் ஏன் கல்லானார் அந்த பாடலை தாருங்கள்
0: சார். சரிங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம், அனைவர்களுக்காகவும் கேம் சார்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 01127250001 அல்லது 01127250111 சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் தம்பி,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க
1: தம்பி? கிருபாவை
0: பாருங்களேன், என்ன மறந்துட்டீங்க? என்ன
1: அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், மகள் தர்சினிக்காகவும், மருமகன் காந்தரூபனுக்காகவும், தம்பி ரசீதரனுக்காகவும், மற்றும் வசந்தங்க போற எல்லாருக்கும் தம்பி, எனக்கு இந்த பாட்டு தெரியுங்களே, கண்ணில என்ன கண்ணில நீரதற்கு காலம் எல்லாம் அழுவதற்கு, அந்த
0: கண்ணில
1: கண்ணில நீரதற்கு காலம் எல்லாம் அழுவதற்கு.
0: சரி, நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாடல் வரும். நன்றி
1: தம்பி.
0: சரி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 01127250501 அல்லது 01127250111

0: நேரம் 10:39 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: இரவு வணக்கம். பெரிய நீராவணி கிருஷ்ணா.
0: கிருஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க கிருஷ்ணா?
1: உங்கள் பாடல்கள் தெரியவில்லை, அருமையான பாடல்கள், இங்கே மறக்காத பாடல்கள்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கு என்ன உங்களுக்கு?
1: ஆமாம்.
0: சரி, பழைய பாடலாம் ரொம்ப பிடிக்குமா?
1: எல்லா பாடமும் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க கிருஷ்ணா?
1: பாடல் கேட்கும் மற்றும் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: நேரம் 10:54 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்காக வணக்கம். ஓருடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அவரும் பேசுவதாக இல்லை. இன்னொரு நேரத்தில் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?

ஹலோ, வணக்கம். சரி, அழைப்பில் ஏதோ சிக்கல். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-12-7-5-0-0-1 அல்லது 0-12-7-5-1-1-1

0: தாக்குதல்ங்கிறது விளையாட்டு சமாச்சாரமா இருக்கா? நான் தான் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆயுதமா? நம்மள நீ காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டியா? நான் இப்ப என்ன சொன்னேன்
1: என்ன?
0: இப்படி அடிக்கடி என்னால சும்மா வந்துட்டு போக முடியாது. நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிக்கலாம்.

0: இதுமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கன்னு பார்க்கலாம். அன்பான இரவு நேரம் வணக்கம் நந்தண்ணா, நலமாக இருக்கிறீங்களா? நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். அருமையான பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாட்டு தலைவா என்னையும் நிகழ்ச்சியை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கிணிகத்தினையிலிருந்து கடுவிலை கண்ணா வந்திருக்காங்க. அதுபோல் சுகந்தி வந்திருக்காங்க. இரவு நேரம் வணக்கம் அண்ணா, நான் கரோலினா சுகந்தி, என்னையும் நிகழ்ச்சியை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுலைமான் வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ, பாடல்கள் அருமை, நான் கிழனி சுலைமான், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ராஜ்குமார் வந்திருக்காங்க. எப்படி இருக்கிறீங்க அண்ணா? அருமையான பாடல்கள், மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் அக்கறப்பட்டு சகாமா வீதி கிருஷ்ணப்பிள்ளை வந்திருக்காங்க. காளிமுத்து வந்திருக்காங்க. அதுபோல் மும்தாஜ் பேகம் வந்திருக்கு. அன்பான இரவு நேரம் வணக்கம் அந்த சார், பாடல்கள் எல்லாம் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கையை கரசி வந்து அக்கறைப்பட்டு பப்டேலிஸ்லேருந்து நிசார் வந்திருக்காங்க. எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜமால்தீன் வந்திருக்காங்க. வணக்கம் நிகழ்ச்சியோடு நாங்களும் புத்துவெளியிலிருந்து. ஜமால்தீன் வந்திருக்காங்க. அக்கறைப்பட்டு பப்டேலிஸ்லேருந்து காரியப்பர் வந்திருக்கார். அன்பான இரவு நேரம் வணக்கம் சார், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கருங்காலி சோலையிலிருந்து மில்டன் வந்திருக்காங்க. இங்கிரியில் ரவி வந்திருக்கா. ஹாய் நந்தாண்ணா, இரவு நேரம் வணக்கம், பாடல் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவநாதன் வந்திருக்காங்க. அதுபோல் கட்டுவானிலிருந்து சுக்குந்தலா வந்திருக்காங்க. குடும்பத்திலிருந்து ஞானசியாகமின் நீ, புஷ்பராணி, நித்யா, அரித்ரா, பவித்ரா இவங்களுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களுக்கு பேசுவதற்கு இன்னும் நேர் இருக்கார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: கபூர் எப்படி இருக்கிறீங்க? சரி, கபூருக்கு பாடலாம் பிடிச்சிருக்கு
1: என்ன?
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க கபூர்
1: பாட்டு கேட்கறீங்க?
0: நன்றி.

0: நேரம் 11:16 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம் மும்தாஜ் பேகம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கு இந்த மாதிரி பழைய பாட்டு எல்லாம் பிடிக்குமா?
1: நீங்க வந்து எல்லா பாட்டுமே பிடிக்கும்.
0: சரி, என்ன பண்றீங்க?
1: வசனம் கேட்டு பண்ணிக்கேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எனக்கு ஒரு பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: ஆண்டவன் கட்டளை படத்துல ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆடும்.
0: யாருன்னு தெரியாம இருக்கு என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியம் உங்களுக்கா, போன நந்தகுமார் சேர்க்காம்,
0: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 11:16. நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம், எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: அப்புறம் சொக்கலிங்கம் என்ன பண்றீங்க?
1: நாங்கள் இப்போது ஒரு காதல் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க.
0: சொல்லுங்க, காதல் தோல்வி பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஐயோ, நிறைய நிறைய பிடிக்கும் எனக்கு. நல்ல செவிகளக்கிதமான நல்ல பழைய பாடல்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். நெஞ்சை தாராட்டி கொண்டிருக்கிறது.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க சுக்கலிங்கம்?
1: எனது குடும்பத்தினருக்காகவும் மற்றும் என்னோட வேலை செய்யும் நண்பர்களுக்காகவும் கேட்போம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில்.

0: மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வசந்தத்தின் நெஞ்சின் நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரு?
1: நான் இங்க முகத்துல பெரிய தோட்டத்தில் இருந்து வளமையான வசந்தத்தின் கலைஞன் ஜெயராமன் சந்திரகுமார்.
0: சந்திரகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன் சார்.
0: சரி, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து ஒரு புகைப்பட கலைஞன். இந்த வாரத்தில் ஒரு சிறப்பான வேலைகள், அப்போது இரவு நேரத்தில் தொடர்புகளுக்கு அது வழி கிடைக்காமல் போய்விட்டதில் பகல் நேரத்தில் வசந்தத்தோடு இருந்த போதும் இந்த இரவின் பொழுதில் இந்த வசந்த பழைய பாடல்கள் என்றால் ஒரு கொள்ளை இன்பம். எங்கள் ஒரு நண்பர் கூட்டமே இருக்கின்றது அதற்காக.
0: நன்றி. யாரிடம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: தற்போது குடும்பத்தில் மனைவி ராஜினி, மகன்கள் அரிஜன், அரிஜராஜ், அம்மா அண்ணன், சகோதரன் விஸ்வநாதன், மருமகன் திவாகரன், மற்றும் எனது முக்கியமாக கூற வேண்டிய நண்பர்கள் குணரத்னம், சந்திரன், அருணாச்சலம், விஜயகுமார் ஆகியோருடன் இணைந்து முடியும் என்றால் காஞ்சி தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தாருங்கள். அண்ணன் தம்பிக்காக பாடிய குழு ஒரு கொடியில் இருமலர்கள் பாடலை
0: தாருங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம். வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து

0: நேரம் 11:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் அனிஃபா வந்திருக்கார். வணக்கம் அனிஃபா.
1: வணக்கம் நந்தா,
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: மற்றும் எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் நிகழ்ச்சி காட்டிக் கொண்டிருக்கிற அனைத்து நேரங்களுக்காக வேண்டிய அடுத்து வரும் பாடல கேட்போம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி.

0: இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துட்டு எனக்கும் ஒன்னும் புரியவில்லை. சரி, இதுவரை நேரம் நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்று செல்லும் நான்
1: ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க.

ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் புத்தி சொல்ல வந்தேன்.

நெஞ்சிருக்குதுங்க. ஆனவர சொன்னேங்க அடிக்கத்தானே வந்தாங்க, அத்தனையும் சொன்ன என்ன இழிச்சவாய் நின்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க.

0: கவுத்தி புட்டியப்பா.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: வெய்யண்டி.
1: அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்.
2: ரைட் ரைட் டபுள் ஒன், ரைட் ரைட் டபுள் டூ, ரைட் ரைட் டபுள் த்ரீ.
1: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால நம்ம அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான். ஓட்டுறா அவனை.
3: நாயக் கல்நாயக்.

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்க பாரு, போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னேன், சொல்ல ப்ளீஸ்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நிலையில்லாத உலகம், நிம்மதியில்லாத வாழ்வு, நித்தமும் மானிட வர்க்கம் அழிவின் பாதையில் செல்லுகிறது. தீய பழக்கங்கள் பாவங்களை பிறப்பிக்கின்றது. தாறுமாறான காரியங்கள் காலங்களை கெடுக்கின்றது. மன்னிப்பும் மன நிறைவும் பெற்று மகிழ்வுடன் மனம் திரும்பி வாழ மன்னன் இயேசு உம்மை அழைக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள், ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது ஒரு வாடகை வீடுதான். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வாழவும், மீட்பராகிய உம்மை விசுவாசித்து மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் பெற்று வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே,

0: வசந்தம் சொன்னங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு அழகான ஒரு விடுமுறை காலை பொழுதோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க போறீங்க. 8 மணி வரைக்கும் நாங்கள் ஜிஆர் 8 மணி வரைக்கும் உங்களுடன் இணைந்திருப்பேன். 102.6 102.8 வசந்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல வசந்தி பக்கங்களாக இணைந்திருக்கலாம். ஒரு புத்தமுதிய ஒரு புதிய அழகான மழை துளிகளை கொண்டு ஒரு காலை பொழுது ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சுறுசுறுப்பையும் அள்ளித்தருகின்ற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். இன்றைய நல்ல பல எண்ணங்களோடு பயணிக்க ஆரம்பிக்கின்ற, அதே போல நல்ல சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல நல்ல சிந்தனைகளோடு பயணிக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் அல்லவரை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆரோக்கியமான, பாதுகாப்பான, ஒரு அழகான, ஒரு இனிமையான ஒரு காலை பொழுதாக உங்களுக்கு அமைய வேண்டும். தொடர்ந்தும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நேரம் அதிகாலை 5:10 கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அழைப்பை படுத்துங்க. பேஸ்புக் ஊடகம் இணைந்து கொள்ளலாம். 0112-2107-5001 அதே போல 0112-2107-5111 அழைப்பை படுத்தலாம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு மழைப்பேற்படுத்துங்க. நல்ல நல்ல பாடல்களும் வரும் தொடர்ச்சியாக உங்கள் வசனத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைத்திருக்கலாம்.
1: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும்.

அளித்த பாடல் அது காதல் வைரஸ் திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் ஒரு அழகான இனிமையான பாடல் காலை பொழுதோடு இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வசந்தின் சந்தோஷ் சார்ல் 8 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நேரம் அதிகாலை 5:22 கொண்டிருக்கிறது. அழகான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புதிய ஒரு காலை பொழுதை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் வசந்தத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறீங்க. இதே நேரத்தில் என்னோடு இணைந்து இருக்கிறாங்க பாதுக்க சின்னத்தம்பி, பூமிக்க சின்னத்தம்பி, அதே போல நித்திய பரமான் ஸ்ரீதரன், தரங்க பிரபா அதிகரன், அதே போல நாகேந்திரன் மற்றும் எட்டியாந்தோட்டு வசந்த உறவுகளில் உரை முனைத்துக் கொள்வதாக பாதுக சின்னத்தம்பி இணைந்து சொல்லியிருந்தாரு. இதே போல பெரிய கல்லாறு உதயபுர உதயனும் இணைந்து இருந்தாரு. விது அதே போல கேஷாயின் எல்லாரையும் முனைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. ஓகே, எல்லாரையும் முனைத்துக் கொண்டாச்சு. அதே போன்று இந்துக்கலை அரசு இனிமையான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. கழுதாபலை சுந்தரம், சசிகலா இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், இன்றைய நாள் நல்ல பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். கிண்ணிய மஹரூப் நகர் நசூர் இணைந்து சொல்லிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம், மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக தொண்டமனார் செல்வசந்தி சுதன் இணைந்து சொல்லிருக்கிறாரு. இதே போல அன்பு கலந்த இனிய காலை வணக்கம், ஜிஆர் பெரிய நீலாவணி கிருஷ்ணா இணைந்து சொல்லிருக்கிறாங்க. நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க, இனிய காலை வணக்கங்களோடு கலகா வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிய காலை வணக்கம், நவீன் ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. வணக்கம் ஜிஆர், எப்படி நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஹட்டன் சுந்தரம் இணைந்து சொல்லிருக்கிறாரு. தங்க சுந்தரம் அக்கா காலை வணக்கம், அணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், குட்டகளை வசந்தம் சொந்தங்கள் அனைவரும் வைத்துக் கொள்வதாக சொல்லிருக்கிறாங்க. குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யுகா வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சகோதரி சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற மாதிரி 6:80 இதய ரத்தினம் அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், லக்ஷியா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. மருதமுனை எச்எல் நஜ்முதீன் இனிய காலை வந்தனங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிருக்கிறாரு. காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களை முனைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணம் தயாகரன், யதீஸ்வரி, கவாஷ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன் நண்பர்கள், உஷாந்தன் எல்லோரையும் முடித்துக் கொள்வதாக சொல்லிருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் எல்லோரையும் முடித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து அழைப்பை படுத்தலாம். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-7755-001 அதே போல 0112-7755-111 அழைப்பை படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் கட்டாயம் மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தால் நீங்களும் ஃபேஸ்புக் கூடாக கமெண்ட் பண்ணி வைக்க முடியும். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.